0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. சக ஆண்டு 1948 பத்ரபாதம் 10 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 15 நாள், செப்டம்பர் மாதம் 1 நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை ஒருவனை அறிவற்றவனாக்கும். செல்வம் வளர்வதற்கு காரணமான ஊழ் ஒருவனை அறிவுள்ளவனாக்கும். குறள் எண் 372 அதிகாரம் ஊழ்.
1: நேரம் காலை 5:45. இனி கேட்கலாம் நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை இன்று காலை 11:30 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் SSB-யின் பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

காலை இன்று காலை 11:30 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் SSB-யின் பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணையதளம் நிலவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். சென்னையின் அஞ்சலாக இருந்து கேட்கலாம். திருப்படைப்பு திருச்சி வானொலி நிலையம் காலை 6:15 பக்தி மலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள். வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 மாநில செய்தியில் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை நூல் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 அறிவோம் மயரம், 7:10 மதுரை தென்றல். காலை 7:15 தமிழ் செய்தியில் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல் செய்ய கட்டம் அக்ஷய் பத்மநாதன் பாட்டு மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின் அனுமந்தபுரம் ஜே போவராகவன் மிருதகம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள், 11:00 மதுரை தென்றல், பிற்பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

பிற்பகல் 1 பத்திரிகை இன்னுயிர் தோழி சின்னஞ்சலாக உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியுடன் உரையாடுகிறார் டாக்டர் கே வித்யாவதி. 3:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 3:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ஆசிரியர் கமலா சரீதரன் மாணவர் எஸ் துவானி அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 துவங்கும். தூக்கமாக குரள மதம் குரலின் 372 தொடங்குகிறது. மாலை 5:30 மதுரத்தன்றில் 6 நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செயல் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தன்றில், 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்தியில் எழுதியவர் எஸ் சுரேகா அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்தியில் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மண் பரிசோதனையில் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார், மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கம், நெல் சாகுபடியில் அடைந்த பயன்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 மதுரத்தன்றல், 8:30 இதுவரை நான் இதில் ரயில்வே துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கேவல் முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரம். அறிவியல் நேரத்தில் உலகையாளும் நுண்ணுயிர்கள் மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ்கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சிகளின் நேரமுமாய்

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 6:05. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில் பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள்ன்ற சொல்லால் தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமாக மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்போ குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தால் அது குயிலாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமாக மாறிடும். இப்போ உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமாக மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டனை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்களில் இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உறை. இந்த மைலின் மூலமா, அந்த மைலின் உறையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்போ இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா இலக்கியத்தில் ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியலில் வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்குது. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண்முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின்லேயும் மொழி வாயிலாகவும் முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்குது. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சிற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளி சுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சிற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்குது. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படை
3: நேரம் 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று ஒரு சிந்தனைக்கு, உற்சாகம் என்பது நமது மனதிலும் நாம் செய்யும் செயலில் தாங்க அமைந்துள்ளது. அது நன்மையாகவே அமையும் பட்சத்தில் இன்றைய பக்தி மாலையோட முதல் பாடலாக ஒலிக்கிறது.

நேரம் காலை 6:20. நாம் பக்தி மனம் கமல கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை கேட்டிட ஆவணருள் உள்ளமெங்கும் ஆர்ப்பரிக்குதே.

மனம் அமைதி எனும் நிலை எய்திட இறையருளும் துணை புரியுங்க. ஆமாங்க, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை, ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் மத்தியிலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தாங்க.

நேரம் காலை 6:30. பக்தி மாலையில் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருக்கிறது. அதற்கு முன் சில நேரங்களில் மௌனமும் இறைவனை உணர்த்துங்க. பாடலை கேட்டு பக்தி நிலையில் திளைப்போங்க.

0: நேரம் காலை 6:35.
1: அன்பான விவசாயிகளே, மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் குறித்த இலவச ஆலோசனை கூட்டம் இந்த செப்டம்பர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்டம் துவரிமான் முதல் பஸ் ஸ்டாப்பில் அமைந்துள்ள முனியாண்டி சுவாமி திருக்கோவில் எதிர்ப்புறம் உள்ள மகாலில் காலை 9:30 முதல் மதியம் 12 வரை நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். இந்த இலவச ஆலோசனை கூட்டத்தில் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்தல், டிம்பர் மரங்களின் பண்புகள் மற்றும் பயன்கள், மரம் நடும் வழிமுறைகள், நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், உணவு காடு வளர்ப்பு மற்றும் வழிமுறைகள் ஆகிய தலைப்புகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9442590079 மற்றும் ஓர் எண் 8000089 8000009. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த இலவச ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று பயன்பெறலாம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் நடப்பு 2026-2027 ஆண்டில் வேளாண்மை விரிவாக்க உறுதுணை சீரமைப்பு ஆத்மா திட்டத்தின் கீழ் வெளி மாநில பயிற்சி, உள் மாநில பயிற்சி, உள் மாவட்ட பயிற்சி, செயல் விளக்கம் மற்றும் பண்ணை பள்ளி ஆகிய பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. அதன்படி பழங்கள் மற்றும் காய்கறி பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரித்தல் என்ற தலைப்பில் வெளி மாநில பயிற்சிக்கு 20 விவசாயிகளும், லாபகரமான காய்கறி சாகுபடி முறைகள் குறித்த தலைப்பில் உள் மாநில பயிற்சிக்கு 30 விவசாயிகளும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மேலும் உள் மாவட்ட அளவிலான பயிற்சிகளானது சின்ன வெங்காயத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மேலாண்மை முறைகள், பூக்கள் சாகுபடியில் உற்பத்தி திறனை அதிகரித்தல், காளான் உற்பத்தி தொழில்நுட்பம், நன்னெறி வேளாண்மை முறைகள், ஏற்றுமதிக்கான தரமான உற்பத்தி பொருட்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் உயர் தொழில்நுட்பங்கள் ஆகிய தலைப்புகளின் கீழ் அனைத்து வட்டாரங்களில் இருந்தும் தலா 40 விவசாயிகள் வீதம் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சிகளானது தேனி வளர்ப்பு, வீட்டு தோட்டம் அமைத்தல், தக்காளியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் மற்றும் தென்னையில் ரூகோஸ் ஈயினை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துதல் ஆகிய தலைப்புகளுக்கு அனைத்து வட்டாரங்களில் இருந்தும் விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் அங்கக முறையில் காய்கறிகள் சாகுபடி எனும் தலைப்பில் பண்ணை பள்ளி பயிற்சி நடத்தவும் விவசாயிகள் தேர்வு நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை அணுகியும் உழவன் செயலியில் பதிவு செய்தும் பயனடையலாம் என தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை மரத்தில் மட்டை தொங்குவதற்கான முக்கிய காரணங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, வேர் பாதிப்பு, சிவப்பு கூன்வண்டு தாக்கினால் மட்டை பாதிக்கப்படும், அதிக காய் சுமை அல்லது வயது காரணமாகவும் சில மட்டைகள் தொங்கலாம். இதை கட்டுப்படுத்த குருத்து பகுதியை, அதாவது மரத்தின் மேற்பகுதியை நன்றாக பரிசோதிக்க வேண்டும். பிசின் மற்றும் துர்நாற்றம் இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலர்ந்த மற்றும் முற்றிலும் சேதமடைந்த மட்டைகளை மட்டும் அகற்ற வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டக்கூடாது. நீர் தேக்கம் இல்லாமல் வடிகால் வசதி செய்ய வேண்டும். சரியான ஊட்டச்சத்து மற்றும் பாசனம் வழங்குவது அவசியம். முன்கூட்டியே கவனித்தால் மரத்தை காப்பாற்றலாம். ஒரு மரத்திற்கு தேவையான ஒரு அளவு நன்கு மக்கிய தொழு உரம் 35 to 50 கிலோ, யூரியா 1 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 2 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் 100 முதல் 1 கிலோ வரை. இந்த உரங்களை வட்டமாக இட்டு மண்ணுடன் கலந்து பாசனம் செய்ய வேண்டும். 2 to 4 மாதங்களுக்கு ஒரு முறை இவ்வாறு செய்ய வேண்டும். சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் இருந்தால் அதை கட்டுப்படுத்த குளோர் பைரிபாஸ் 20% ஈசி 20 மில்லி 1 கிலோ மணலுடன் கலந்து குருத்தில் விட வேண்டும்.

0: பராமரிப்பு தான் அதிக விளைச்சலுக்கான வழி. தொடர்வது இன்று ஒரு செய்தி. செய்தியில் கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: உலக மலர் சந்தையில் மலர்களின் தேவை ஆண்டுதோறும் 15 விழுக்காடு வரை அதிகரித்து வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக அளவு வந்து உதிரி பூக்கள் தான் உற்பத்தியிலேயே பெரும்பங்கு வைத்து வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கொய் மலர்கள் சாகுபடி வந்து ஊக்குவிக்கும் வகையில் பல கொய் மலர் செயல் திட்டங்கள் உருவாக்கி வருகின்றன. பல ஆண்டுகள் தொட்டே இந்த கொய்மலர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக ஒரு வணிக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கொய்மலர் சாகுபடி வந்து முன்னேற்றம் அடைந்து பல வெளிநாடுகளுக்கு திசு வளர்ச்சி முறையிலும் உருவாக்கப்பட்டு உயர் ரக மலர் நாற்றுகளையும் வீரிய ஊட்டு ரகங்களையும் பயன்படுத்தி மலர்களின் உற்பத்தியும் தரத்தையும் பல மடங்கு அதிகரித்துள்ளன. மேலும் இந்த தட்பவெப்ப நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பசுமை குழில்களில் அதாவது மலர் வளர்ப்பு நவீன சாகுபடி முறைகள் மற்றும் அறுவடை பின்சார் வகையான தொழில்நுட்பங்களை இந்த விவசாயிகளுக்கு கடைபிடித்து இந்த கொய்மலர் சாகுபடி ஒரு புதிய நோக்கத்தையும் மறுமலர்ச்சியும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கொய்மலர் சாகுபடியில் ரொம்ப முக்கியமான பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னேஷன். இந்த கொய்மலர் உற்பத்தி வந்து கார்னேஷன் மலர்கள் வந்து முதன்மை வகிக்குதுங்க. பொட்டானிக்கல் நேம் சொல்லக்கூடிய தாவரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டையாந்தஸ் கேரியோஃபில்லஸ். குளிர் பிரதேசங்களான கண்ணாடி மாளிகளையும் வெப்பமண்டல நாடுகளிலும் திறந்த வெளிகளிலும் நெகிழி கூடாரங்களிலும் வந்து இந்த கொய்மலர் வந்து வளர்க்கப்படுகின்றன. பொதுவாக வந்து கொலம்பியா, கென்யா, ஸ்பெயின், இஸ்ரேல், இத்தாலி, துருக்கி மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் வந்து இது அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஹாலந்து நாடு பார்த்தீங்கன்னா இந்த கார்னேஷன் சாகுபடி வந்து நடவு செடிகளை வந்து அதிக அளவில் வந்து விநியோகம் செய்து பல நாடுகளை வந்து முன்னிலை வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது இந்த நாடு. உலகிலேயே வந்து ஜெர்மனி நாடு தான் வந்து அதிக அளவில் கார்னேஷன் மலர்கள் வந்து இறக்குமதி செய்யுதுங்க. இதனோட முக்கியத்துவம்னு பார்க்கும்போது இந்த கிரேக்க வீரர்கள் இருக்காங்கல்ல தங்களுடைய தலைப்பாகல வந்து அலங்கரிக்கிறதுக்கு இந்த கார்னேஷன் மலர்களை வந்து பயன்படுத்துறாங்க. கார்னேஷன் மலர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டுல வந்து இவை வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்பயிர் வந்து அதிக அளவில் வந்து கொய்மலராக வளர்க்கப்படுகின்றன. இதனோட வகையில் வந்து பார்க்கும்போது கார்னேஷன் வந்து சார்ந்துள்ள அதாவது டையாந்தஸ் பேரினத்துல வந்து மொத்தம் 250 சிற்றினங்கள் இருக்குது. பொதுவா வந்து இந்த டையாந்தஸ் கேரியோஃபில்லஸ் என்ற ஒரு ரகமும் டையாந்தஸ் பார்பேட்டஸ் மற்றும் டையாந்தஸ் சைனன்சிஸ் இந்த சிற்றினங்கள் வந்து பெருமளவில் தான் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. சாகுபடியில் வந்து 4 முக்கியமான வகைகள் உள்ளன. சவுப்பாடு அல்லது மார்கரேட் வகை, ரெண்டாவது வந்து பார்டர் மற்றும் பிக்கோட்டி வகை. சவுப்பாட் அல்லது மார்கரேட் வகையை பார்க்கலாம். இது வந்து விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் வகை. இந்த செடி வந்து ஓராண்டு பயிராகும். மலர்கள் வந்து ஒற்றை மற்றும் அடுக்கு ரகங்களை கொண்டது. இது வந்து கிராம்பு வாசனை கூடியதாக இருக்கும். பூக்கள் வந்து பெரிதாகவும் மடிப்புடி இதழ்களுடனும் வந்து காணப்படும் இந்த வகை. இவை வந்து வருடத்துக்கு பெருமான மாதங்கள்ல வந்து பூக்கும் தன்மை வந்து இருப்பதால் இந்த வகை ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள்.
0: இதுவரை கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 6:44 நிமிடம். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புதினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளேஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8%

0: காட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.

0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மதுரை 1869 கிலோஹெர்ட்ஸ் நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: மனிதன் சுற்றுச்சூழலின் ஒரு அங்கம் ஆவான். மனிதன் உயிர் காரணிகளான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரற்ற காரணிகளான ஒளி, வெப்பம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றுடன் தொடர்ந்து இணைந்து வாழ்ந்து வருகின்றான்.

0: சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
1: மனிதன் சுற்றுச்சூழலின் ஒரு அங்கம் ஆவான். மனிதன் உயிர் காரணிகளான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரற்ற காரணிகளான ஒளி, வெப்பம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றுடன் தொடர்ந்து இணைந்து வாழ்ந்து வருகின்றான். நாம் நிலத்தை உபயோகித்தல், போக்குவரத்து, கழிவுகளை வெளியேற்றுதல் போன்ற செயல்கள் மூலம் சூழலில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றோம். நமது கவனக்குறைவான செயல்களால் புவியின் சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வறட்சி, பஞ்சம், வறுமை, மாசுறுதல் போன்றவை ஏற்படுகின்றன. இயற்கையின் இனிமைக்கு மனிதனே முதல் அச்சுறுத்தலாக உள்ளான். நாம் இச்சூழலின் பாதுகாப்பில் நமக்கு இருக்கும் பொறுப்பினை உணர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நமது சுற்றுச்சூழலானது ஊடகம் மற்றும் தட்பவெப்பநிலையினை உள்ளடக்கியது. மண், நீர், காற்று போன்றவை ஊடகத்தின் வகைகளாகும். வெப்பம், ஒளி, ஈரப்பதம், காற்று, மழைப்பொழிவு ஆகியவை தட்பவெப்பநிலை காரணிகளாகும். நுண்ணுயிரிகள், தாவரங்கள் மற்றும் நிலப்பரப்பிற்கு அடியில் வாழும் உயிர்களுக்கு மண் முதன்மை வாழிடமாக உள்ளது. இவ்வுயிரிகளால் மண் வளம் பெறுகிறது. நீரானது பூமியின் 73% பரப்பில் சூழ்ந்து காணப்படுவதுடன் நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் உள்ளது. காற்று, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நுண்ணுயிர்களை கொண்ட வளிமண்டலத்தை உள்ளடக்கியுள்ளது. சுற்றுச்சூழல் மண்டலத்தில் உற்பத்தியாளரான தாவரங்கள், நுகர்வோரான விலங்குகள், தாவர உண்ணிகள் மற்றும் சிதைப்போரான நுண்ணுயிரிகள் உயிரிய கூறுகளாக உள்ளன. மனித இனத்திற்கு சூழலோடு தொடர்புடைய அனைத்து செயல்களும் சமூக சூழல் எனப்படும். மனிதன் தன் சக மனிதர்கள், விலங்குகள் ஆகியவற்றுடன் புரியும் வினை சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவனுக்கு தேவைப்படும் உணவு, உடை, மருந்து, இருப்பிடம் ஆகிய அனைத்தும் சூழலிலிருந்தே கிடைக்கின்றன. இந்த பூமியில் உள்ள உயிரினங்களில் மனிதனும் ஓர் அங்கமாகும். மனிதன் தாவரம், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளை தன் உடன் பிறந்தவைகளாக கருதி இப்பூமியில் தனக்கு உள்ள உரிமை போலவே அவற்றிற்கும் சம உரிமை உண்டு என்ற உண்மையை உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இயற்கையில் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் எல்லா உயிரினங்களையும் மனிதன் வாழ அனுமதிக்கும் பொழுதுதான் மனிதனும் நிலையான முறையில் உயிர் வாழ முடியும். இயற்கை வளங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பழங்கால மக்கள் இயற்கையை வணங்கியதுடன் இயற்கையின் மதிப்பினையும் நன்கு உணர்ந்திருந்தனர். அவர்கள் பூமி, நெருப்பு, காற்று, நீர் மற்றும் வானம் ஆகியவற்றை வணங்கினர். இவற்றையே பஞ்சபூதங்கள் என இயற்கையின் 5 அங்கங்களாக போற்றினர். காடுகளை காப்பதில் கவனமாக இருந்தனர். காடுகளில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள், மருத்துவ மூலிகள் ஆகியவற்றை தொடர்ந்து பெற காடுகள் பாதுகாக்கப்பட்டன. இன்று நகர்ப்புற மயமாதலால் காடுகளின் பரப்பு குறைந்து வருகிறது. உள்ளூரில் வசிப்பவர்களால் பயன்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்ட சிறிய பகுதியே புனித தோப்புகள் அல்லது சாமி தோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நிறைய இந்திய கிராமங்களில் இத்தோப்புகளை காணலாம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரத்தை தலவிருட்சமாக்கி வணங்கினர். இம்மரங்கள் தோப்புகள் உயிரி பன்மயத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரை தக்க வைக்கவும் உதவுகின்றன. நீரை சேமிப்பதற்காக கோவில்களுக்கு அருகே குளங்களை ஏற்படுத்தினர். மழைநீர் வடிகால்கள் கோயில் குளங்களோடு இணைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாம் அறியாமலே நமது பழக்க வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. பசுக்களின் சாணம் கலந்த நீர் தெளிப்பது கிருமி நாசியாக செயல்பட்டது. விவசாயத்திலும் இயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தினோம். தற்போது இவற்றையெல்லாம் விட்டு விலகி சூழலின் மாண்பு போற்றுதலையும் மறந்துள்ளோம். சூழலின் தரமே நமது நாட்டின் தரம், மக்களின் நலம் என உணர்ந்து சூழலோடு இணைந்து வாழ வேண்டும்.
0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவோமாயிரம். அறிவோமாயிரம் பகுதியில் திரைப்பட பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன. முதலில் ஒலிப்பது அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்.

அறிவோம் ஆயிரம் பகுதியில் இதுவரை திரைப்பட பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் இப்பொழுது 7:10. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசை. ஒலிப்பது தலைவாசல் திரைப்பட பாடல்.

0: இதுவரை மதுர தென்றலில் திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: செய்திகள்
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில்

0: சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100 மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை IIT ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யூனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஏழை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
1: நார்மலா குழந்தை பிறந்ததுலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம நியூபார்ன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். 3 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் குழந்தைய இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 2 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க டோல்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. 3 to 4 இயர்ஸ் ப்ரீ ஸ்கூலர், 5 to 12 இயர்ஸ் உடைய குழந்தைகள் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக பிறந்தோன குழந்தைக்கு இம்யூனிட்டி பூஸ்டராக நம்ம கொடுக்கறது வந்து தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு அப்புறமா நம்ம மற்ற சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிப்போம். இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் ப்ரிஃபர் பண்ணுறது குழந்தையின் முதல் வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் கொடுக்கப்படுற மருந்து உரை மாத்திரை. இந்த உரை மாத்திரை நம்ம நார்மலா வீட்டில் நம்ம அஞ்சரப்பேட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து தயார் செய்யலாம். அது இல்லாம கவர்மெண்ட் சட்டாரிலையும் இந்த உரை மாத்திரை வந்து குழந்தைங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுது. இந்த உரை மாத்திரையில என்ன பொருட்கள்லாம் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, திப்பிளி, வசம்பு, அதிமதுரம், அக்ரஹாரம், கடுக்காய், மாசிக்காய், ஜாதிக்காய், பூண்டு, பெருங்காயம். அனைத்து சரக்குகளையும் நம்ம சுத்தம் செய்து நல்ல பொடி பண்ணி அதுல தாலிசபத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவ பொருளை கஷாயம் மாதிரி செஞ்சு அந்த கஷாயத்துல இந்த பொடிகளை போட்டு நல்ல உறவாட அரைக்கணும். அரைச்சு மாத்திரைகளா வந்து உருட்டுவோம். இந்த மாத்திரைகளை ஒரு நீள அளவு மாத்திரைகளா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாத்திரைகளை தினமும் காலையில குழந்தைக்கு வெறும் வயித்துல தாய்ப்பால் விட்டு உரசி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய இம்யூனிட்டி அதிகமாக வந்து பூஸ்டர் ஆகும். அதாவது நல்ல இம்யூனிட்டி மாடுலேட்டர் வந்து அவங்களுக்கு உண்டாகும். இது குழந்தைகளினுடைய வளர்ச்சியை தூண்டி அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், உடல் எடை குறைவு போன்ற பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்யக்கூடியது. இந்த உரை மாத்திரை 1 வயதுக்கு மேல தாய்ப்பால் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை உரசி தேனுடன் கலந்து நாக்குல வந்து தடவி விட்டுட்டு வரலாம். இதை டெய்லி நம்ம வந்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அடிக்கடி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனது வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியானது வந்து நல்ல வலுப்பெறும். அதனால ஈஸியா அவங்க எந்தவித நோய் தாக்கத்துக்குமே வந்துட்டு உள்ளாக்க மாட்டாங்க. இது போக அவங்களுடைய நரம்புகள், நர்வஸ் சிஸ்டம் மற்றும் எலும்புகள் எல்லாமே வந்து நல்ல வன்மையுடையதாகவும் வளமுடையதாகவும் வந்துட்டு வளரும். இதை வந்து நார்மலா 1 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 12 வயது வரைக்குமே வந்துட்டு இந்த மாத்திரையை வந்து தொடர்ந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு தகுந்த அனுபானம் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால், மற்ற குழந்தைகளுக்கு தேன் வந்து சிறந்த அனுபானமா கொடுக்கப்படுது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாத்திரையை நம்ம உரசி தாய்ப்பாலையே கலந்து மார்பை சுற்றி பூசி குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ஈஸியா வந்து குழந்தைங்களுக்கு இந்த மருந்தானது வந்து அப்சார்ப்ஷன் வந்துட்டு இருக்கும்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்மை பொழுது 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: ஒருத்தருக்கு இப்ப 60 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் இதுவரைக்கும் 20 ஆண்டுகள் தூங்கி கழிச்சிருக்கிறார். அந்த 20 ஆண்டுகள்லயும் ஒரு 5 வருஷத்தை கனவு கண்டே கழிச்சிருப்பார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 1/3 வந்து தூங்கி கழிச்சுடுறான். அப்படி தூங்குற நேரத்திலேயே 1/4 நேரத்தை கனவு காண்றதுலயே கழிச்சுடுறான். இது நிபுணர்கள் சொல்றது. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார், இப்ப அவர் கனவு கண்டிருக்கிறாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? 1950 முன்னாடி எல்லாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த வழியும் தெரியாம தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஒரு ஆய்வாளர் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சார். அதாவது தூங்குறவர் கண்களை வந்து கவனிச்சு பார்க்கணும், அதுல ஒரு அசைவு ஏற்படும். இந்த அசைவை வந்து மின்சார கருவிகள் மூலமா பதிவு பண்ணினார். அதுல இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒருத்தர்

0: ஒருத்தரோட கண்கள் வேகமாக அசைதான், கனவு காணாமல் தூங்குற ஒருத்தரோட கண்கள் மெதுவாக தான் அசைதான். இதுதான் வித்தியாசம். அவர் இதோட விடலை, தூங்குறவரோட இதய துடிப்பு, சுவாச வேகம், மூளை மின் அலைகள் இதையெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கிறார். விழிப்பு நிலையில் வெளிப்படுகிற மூளை வந்து மின் அலைகள், தூக்க நிலையில் வெளிப்படுகிற மூளை மின் அலைகள், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதான். அதே மாதிரி கனவு காணும் நிலையிலேயும் கனவு காணாத நிலையிலேயும் அது வேறு வேறு மாதிரியாக இருக்குதான். இன்னொரு ஆய்வாளர், அவர் என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா? கனவு காணும் பொழுது சுவாசம் அதிகரிக்குது, இதய துடிப்பு அதிகரிக்குது, கண் அசைவு அதிகரிக்குது. ஆக கனவு பற்றிய ஆராய்ச்சிகளில் மூளை மின் அலைகள், விரைவான கண் அசைவு, இது ரெண்டுக்கும் முக்கிய பங்கு உண்டு. ஹான்ஸ் பர்ஜர் அப்படின்னு ஒருத்தர், ஜெர்மானிய உளவியல் நிபுணர், அவர் மண்டையை ஒட்டி மின் வாய்களை வச்சு மூளையில் தோன்றக்கூடிய மின் அழுத்த வேறுபாடுகளை பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மூளை மின்னலை வரைவி அப்படிங்கிற கருவி வந்து உருவாக்கப்பட்டது. ஆல்ஃப்ரட் மேரி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் உதவிக்கு சில பேரை வச்சுக்கிட்டு அவர் தன்னையே கனவு பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டார். அது எப்படி தெரியுமா? அவர் தூங்கும் பொழுது அவர் மூக்குக்கிட்ட கொண்டுகிட்டு போய் ஒரு சென்ட்டு பாட்டில் காட்ட வேண்டியது. உடனே அவர் கெய்ரோவில் இருக்கிற ஒரு வாசனை பொருள் விற்பனை கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டாராம். அவர் முகத்தில் சிவப்பு நிற ஒளி விழற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவருடைய கனவில் புயலும் இடியும் மின்னலும் வந்து தான். பெரும்பாலான கனவுகள் வந்து தினசரி நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்குது. நமது வலுவான உணர்ச்சிகள், உள்ள போராட்டங்கள், தீராத ஏக்கங்கள், பயம், இதுகளோட பிரதிபலிப்புகளை தான் நாம் வந்து கனவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மால் ஒருத்தர் துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கனவு ஆராய்ச்சி பண்ணினார். தூங்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா துணைக்கு இருந்த ஆளை காணும். இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன் சார் அழறிங்க? அவன் ஓடி போயிட்டானேங்கிறதுக்காகவா அப்படின்னாங்க. அவன் ஓடி போனதுக்காக நான் அழல சார், நான் வச்சிருந்த பணத்தோடு அவன் ஓடி போயிட்டான், அதுக்காக அழறேன் அப்படின்னாரா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் மணி 11:30 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் SSB-யின் பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்று இரவு மணி 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாகுடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 8:30 நமது மதுரை வானொலியில் ஒலிக்கவிருப்பது இதுவரை நான் நிகழ்ச்சி. இதில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது மீண்டும் கோகிலா திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, நினைவூட்டுகிறோம். இன்று இரவு மணி 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் உலகை ஆளும் நுண்ணுயிர்கள். மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் கே செந்தீஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

0: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
1: ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம கண்ல நோய்கள்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாதிக்கிறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து கண்புரை, இது வயதுனால வருது, இயல்பான விஷயம். எப்படி நமக்கு வந்து முடி நரைக்குதோ அதே மாதிரி கண்ல இருக்கிற லென்ஸ்ல வந்து அழுக்கு கூடி புரை வருது, அது வந்து ஒரு நோய். அடுத்த

0: அது வந்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோயினால வர விழித்திரை பாதிப்பு. இந்த விழித்திரைங்கிறது வந்து கண்ணோட நரம்பு பகுதின்னு சொல்லுவோம், கண்ணுல பின்னாடி இருக்கிற பகுதி. அது வந்து சர்க்கரைனால அதிகமா பாதிக்கப்படுது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப ரைஸ்ல இருக்கிறது இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால் வரக்கூடிய விழித்திரை பிரச்சனைகள். சோ இந்த ரெண்டு தவிர்த்து, கண்புரை மற்றும் இந்த சர்க்கரை நோய், இது தவிர்த்து நம்ம அதிகமா பாக்குறது வந்து குளோகோமான்னு சொல்லுவோம், கண்ல இருக்கிற பிரஷர். சோ இந்த கண் பிரஷர் வந்து உடம்பு பிரஷர் மாதிரி சேர்ந்தது கிடையாது, இது வேற. இந்த பிபின்னு சொல்றோம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன், அதோட சேர்ந்தது கிடையாது. இது வந்து கண்ணோட இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர், கண்ணுக்குள்ள இருக்கிற ரத்த அழுத்தம், இது அதிகமாக இருந்தால் அந்த பர்சனுக்கு குளோகோமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ மூன்றாவது பிரச்சனை வந்து குளோகோமா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கருவிழி பிரச்சனைகள். நான் சொன்னேன் இல்லையா, கண்ணோட முன்பாகம் கருவிழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கண்ணாடி போல ஒரு பாகம் இருக்கும், அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால ஒரு சலம் பிடிச்சாலோ, ஒரு அல்சர் ஆயிடுச்சு, அதுல வந்து ஏதாவது தழும்பு அடிபட்டு தழும்பு ஆயிட்டாலோ, அதுல வர பிரச்சனைகள் நாலாவது பிரச்சனைகள். சோ கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கண்புரை, இரண்டாவது சர்க்கரை நோயால் வரும் விழித்திரை பிரச்சனைகள், மூன்றாவது கண் பிரஷர் குளோகோமா, நான்காவது வந்து கருவிழியில வர பிரச்சனைகள்.
1: இப்படி நம்ம வந்து இயற்கையில சில பிரச்சனைகள் வருது, நம்மளாம் சில இதை ஆக்சிடென்டா ஏற்படுத்திக்கிறோம், இதை தவிர்த்து சில தொற்றுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால பாதிக்கப்படுமா இல்ல திடீர்னு வரக்கூடிய இந்த கண் வலிகளால பாதிக்கப்படுமா? ஏன்னா சில நேரங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கண் அரிப்பு அப்படின்ற மாதிரி லைட்டா போனாங்க, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கண்ணிலேயே ஏதோ ஒரு பாக்டீரியா தொற்று மாதிரி இருந்தது, அது கியூர் ஆகிறதுக்கு காலம் எடுத்தது.
0: இது எல்லாமே வந்து இந்த கருவிழியில வர பிரச்சனைகள். இந்த கருவிழிங்கிறது கண்ணோட முன்பாகம், சோ எது பட்டாலும் ஃபர்ஸ்ட் அதுலதான் படும். சோ அந்த பாகத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செப்டிக் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கையில ஏதோ ஒன்னு படுது, அதை நம்ம ஒழுங்கா கழுவுல இல்ல ஒரு ஆணி கீறிடுது, அதை நம்ம கண்டுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து சலம் வந்து செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் கண்ணுல நடக்கும். இப்ப வந்து ஏதோ ஒரு விவசாயி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணுல ஏதோ பட்டுடுது, அதை வந்து சும்மா வந்து அழுக்கு தண்ணியில கழுவி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு, அவருக்கு அதை கவனிக்க நேரம் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்னா, கண்ணுல இருக்கிற தூசி அங்கேயே இருந்து அதுல வந்து நுண்கிருமிகள், பாக்டீரியாவா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய நுண்கிருமிகள் இருக்கு, அந்த நுண்கிருமிகள் அதுல வளர்ந்து சலம் பிடிச்சு அந்த கருவிழியே அப்படியே வந்து ஒரு மாதிரி உருவமே மாறிடும் அந்த இடத்துல. சோ நம்ம எப்படி கை கால சலம் வந்து அந்த உருவம் மாறுதோ, அதே மாதிரி கண்லயும் ஒரு பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ரொம்ப பிரச்சனை வந்தா கண்ல ஓட்டை விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
1: தேசிய கண்தானம் இருவார விழா கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் திரை இசையில் இனி ஒலிக்க இருப்பது மந்திர புன்னகை திரைப்பட பாடல்.

0: நேர்களே, அந்த பாடலை முழுமையாக ஒலிபரப்ப இயலவில்லை. இனி கேட்கலாம் டிசம்பர் பூக்கள் திரைப்பட பாடலை.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேர்மி பொழுது 8 மணி. தொடர்ந்து மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது மனதில் உறுதி வேண்டும் திரைப்பட பாடல்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 8:40. மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. தர்மதுரை படத்திலிருந்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்
1: கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா,
2: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான், தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க. அப்படி

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரையிசை. திரையிசையில் தர்மதுரை படத்திலிருந்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ நிறைவான பாடலை கேட்கலாம்.

மதுர தென்றலில் இதுவரை தர்மதுரை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். பாடல்களை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், மனோ, எஸ் ஜானகி, கே ஜே ஜேசுதாஸ், ஸ்வர்ணலதா.

0: மதுரத்தென்றலில் இதுவரை தர்மதுரை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ, எஸ் ஜானகி, கே ஜே ஜேசுதாஸ், ஸ்வர்ணலதா.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இனி தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். எந்தனி வினவிந்துரா ஊர்மிகா ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடையில் பல்லவி சேஷ ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எஸ் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனோ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 10 மணி. எனக்கு பிடித்த பாடல் திரையிசையாக கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது பூக்கள் விடும் தூது திரைப்பட பாடல்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் ஆழ பிறந்தவன். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் திரை இசையாக. இனி ஒலிக்கவிருப்பது தர்மபத்தினி திரைப்பட பாடல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ அம்புடு பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டெல்லி பாபு. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் இப்பொழுது 10:30. ஒலித்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் திரை இசையாக. ஒலிப்பது பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்பட பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஒலித்துக் கொண்டிருப்பது பூவிலங்கு திரைப்பட பாடல்.

நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் மணி 11:30 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் SSB-யின் பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்

நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் மணி 11:30 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் SSB-யின் பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசையாக. முதலில் ஒலிப்பது தூரத்து இடிமுழக்கம் திரைப்பட பாடல்.

ஒலித்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நந்தா என் நிலா. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசை. நேரம் இப்பொழுது 11:16. இனி ஒலிக்க இருப்பது இது எப்படி இருக்கு திரைப்பட பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை. மீண்டும் மதுர தென்றல் இன்று பிற்பகல் மணி 2:15 கேட்கலாம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

இதுவரை பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று பிற்பகல் மணி 2:40 சமஸ்கிருத உரை நிகழ்ச்சியில் புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் கீதா பிராகர நிகழ்ச்சி கேட்கலாம். உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாயாக உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் கால

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கன் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும் சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு DNA சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் DNA சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும் தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3ஆம் நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர்

0: திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோவர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 3 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 4 மற்றும் 5 முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. மெல்லிசை பாடல்களை கேட்பதன் முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
4: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
1: சுஜாதா மோகன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ளார்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
1: தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
3: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மெண்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
2: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா, 1 மணிக்கு வரும்.
3: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
2: நானும் கூட சொல்லிருக்கேன்.
3: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
2: சரி சரி, Facebookல மட்டுமா?
3: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
2: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today addressed the 26th summit of the Shanghai Cooperation Organization in Bishkek, the capital of Kyrgyzstan. He called upon all member countries to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe haven.

0: எது அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தானம்தாங்க. உயிரையே திரும்ப தர ஒரு தானம்தான் உறுப்பு தானம். உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? இதை பத்திய விழிப்புணர்வு நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சரி, மக்கள்கிட்டே அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: என் பெயர் சாந்தி. உறுப்பு தானம் என்பது நாம் இறந்த பிறகும் நம் கண்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம், நம் இதயம் இன்னொரு உடலில் துடிக்கலாம், நம் உறுப்புகள் மூலம் இன்னொருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கலாம். அதுதான் உறுப்பு தானம். நாம் வாழும் காலத்தில் பல நல்ல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் ஒருவருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய மனிதநேயம்! ஒரு உயிரை இழந்த குடும்பத்தின் துயரத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அவர்களின் அன்புக்குரியவரின் உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் தொடர்ந்து வாழ வழி செய்ய முடியும். உறுப்பு தானம் என்பது வெறும் தானம் அல்ல. நாம் மறைந்த பிறகும் நம்முடைய மனிதநேயம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் தங்கள் விருப்பத்தை முறையாக பதிவு செய்து குடும்பத்தினரிடமும் தெரிவித்து வையுங்கள். நாம் மறைந்தாலும் நம்மால் ஒரு வாழ்க்கை தொடரட்டும். நன்றி, வணக்கம்.
2: என் பெயர் முனைவர் உமாசங்கரி. உறுப்பு தானம், நாம் சமீப காலங்களில் கேள்விப்படும் ஒன்று என்னவென்றால் உறுப்பு தானம் என்பதை அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். திரைப்படங்களிலாகட்டும், செய்தித்தாள்களிலாகட்டும், அல்லது செய்திகளிலாகட்டும், நெருங்கிய உறவினர்களிடத்திலாகட்டும், நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் உறுப்பு தானம் என்று கேள்விப்படுகின்றோம். இறந்ததற்கு அப்புறமாகவோ அல்லது மூளைச்சாவு அடைந்த ஒருத்தரின் உறுப்புகளையோ தானம் பெறுவது, அந்த உறுப்புகளை எவ்வளவு விரைவாக எடுத்து செல்கிறார்கள், உறுப்புகளை எவ்வாறு விமானத்திலோ அல்லது அவசர ஊர்திகளிலோ எவ்வளவு விரைவாக எடுத்து செல்கிறார்கள், அதற்கு அரசும் காவல்துறையும் எவ்வாறு உதவுகிறார்கள் என்ற செய்திகளை நாம் அனுதினம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். உறுப்பு தானம் என்றால் என்ன? உறுப்பு தானம் மக்களிடையே சொல்லப்போனால் பக்தி காலங்களிலேயே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதாவது கண்ணப்ப நாயனார் என்ற ஒருத்தர் சிவனுடைய கண்களில் இரத்தம் வழிவதை பார்த்து தன்னுடைய கண்களை பறித்து தன்னுடைய கண்களை தானம் செய்ததாக கூறப்படும் செய்திகளை நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். அதாவது ஒரு உறுப்புக்கு இன்னொரு ஒரு மாற்று உறுப்பை பொருத்த முடியும் என்ற ஒரு அறிவை ஒரு வேடனுக்கு இருந்ததாக நாம் எல்லாரும் அறிகின்றோம். இது பிற்காலத்தில் வளர வளர அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட ஏற்பட இப்பொழுது உண்மையாகவே சாத்தியமாகின்றது. அதாவது கண்ணப்ப நாயனாருக்கு ஏற்பட்டது உண்மையா இல்லது கற்பனையா இல்லது பக்தியின் மிகைப்பாடா என்றால் அதை நாம் எல்லோரும் கேள்வியாகவே பார்ப்போம். ஆனால் இப்போது நடக்கின்றது என்பது சாத்தியப்பட்டு கொண்டே இருக்கின்றது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் உணவின் வெளிப்பாடாகவும் அல்லது உணவின் கலப்படத்தினாலும் பல வாழ்க்கை முறை மாற்றங்களினாலும் பலருக்கு பலவிதமான நோய்களும் கோளாறுகளும் உடல் உறுப்புகளில் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே போல் இயற்கையாகவே சிலருக்கு சில உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கையில் உறுப்புகளை தானம் செய்வது என்பது இப்பொழுது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரிதாக நாம் அனைவரும் தெரிந்திருப்பது கண் தானம் மட்டுமே தெரிந்திருப்போம். கண் தானம் என்பது ஒருத்தர் இறந்த பிறகும் மற்றொருவரை இந்த உலகை காண வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய தானம் என்று அது கண்டானம் என்று கூறுகின்றோம். அதே போல விபத்துகளிலோ சில காரணங்களாலோ மூளைச்சாவு அடைந்ததற்கு அப்புறமாகவும் இருதயத்தின் குழாய்கள், இருதய வால்வுகள், அதே போல நுரையீரலின் சில பகுதிகள், சிறுநீரகத்தின் பகுதிகள் போன்றவற்றை தானமளிக்க முடியும் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவத்துறையின் வளர்ச்சி நமக்கு சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனை தான் நாம் அன்றாட செய்திகளிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் நாம் வாழும்போதே கொடுக்கக்கூடிய தானம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று பார்த்தோமேயானால் இரத்த தானம் என்று கூறலாம். இரத்த தானமும் உறுப்பு தானத்திற்கு மிகவும் நிகரான ஒரு முக்கியமான தானமாக கருதப்படுகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலையில் சொல்கிறாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னா இருக்கும்போது நம்மளால் மற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்க முடியும், அதாவது அன்னதானம் கொடுக்க முடியும். அதே போல் இரத்த தானமும் கொடுக்க முடியும். அதே போல் இப்பொழுது தாய்ப்பால் தானமும் கொடுக்கப்படுகின்றது. இறந்ததுக்கப்புறமும் நம்மளால் தானம் கொடுக்க முடியும். செத்தும் கொடுத்தார் சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவருடைய வள்ளல் தன்மைக்கு அப்படி சீதக்காதியாக எல்லாரும் ஆக முடியும்

0: அப்படிங்கிறத இப்போ மருத்துவத்துறை வந்து நிரூபிச்சிட்ருக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா உறுப்பு தானங்கள் வழியாக. அதே மாதிரி ஒரு கவிதை சொல்கிறாங்க, மண்ணில் பிறந்து மறைந்திடும் யாக்கை மண்ணோடு மக்கி போவது ஏனோ, மண்ணில் பிறந்து மறைந்திடும் யாக்கை மண்ணோடு மக்கி போவது ஏனோ, கண்ணீர் கடலில் மூழ்கும் உறவுகள் காயம் மாறி போவது என்னாலோன்னு கேட்குறாங்க. காயம் மாறி போகவே வேண்டாம், ஒவ்வொரு உறுப்புகளால் ஒவ்வொரு உயிர்களை வாழ வைக்கும் பொழுது காயம்ன்றதே இல்லாமல் அங்கே அவர்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ இராணுவ வீரர்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இப்போ உறுப்பு தானம்ன்றது ரொம்பவுமே வந்து பிரபலப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுபோல் உறுப்புகளை தானம் மட்டும்தான் கொடுக்கணுன்றது கிடையாது, மருத்துவ கல்லூரிக்கு ஆய்வுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதை நம்ம சமீப காலங்களில் நிறைய இந்த உறுப்பு தானங்கள் பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம். பிரபலங்கள் இறக்கும் பொழுது அவங்களுடைய கண்கள் பெறப்பட்டது, அவர்களுடைய உடல் வந்து மருத்துவ கல்லூரிக்கு தானம் அளிக்கப்பட்டது இப்படின்ற செய்திகளை நம்ம சமீப காலங்கள் கேள்விப்படுறோம். இது மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளாலும் கொடுக்க முடியும். நம்ம வாழும்பொழுதே நம்முடைய கண்களையும் நம்முடைய உறுப்புகளையும் தானமாக எழுதி வைக்க முடியும், மருத்துவ கல்லூரிக்கு ஆய்வுக்கு எழுதி வைக்கப்பட முடியும் அப்படிங்கிறது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் வாழும்பொழுதே ரத்த தானமும், 6 மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் ரத்த தானம் கொடுக்கும்பொழுது அந்த ரத்தமானது உங்களுக்கு அபரிமிதமாக வளரும். அதே போல் ஒரு பெண்ணானவள் குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைக்கு போக உள்ள பாலையும் தானம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ அறிவியல் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்போ இது போன்ற தானங்களை நம்ம எல்லாரும் செய்யணும். அதனால எல்லாருமே உறுப்பு தானம் செய்யணுன்றது கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என் பெயர் சுகந்தி. மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் உறுப்புகளை பலருக்கு அளிப்பதுதான் உறுப்பு தானம். இவ்வாறு மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் வெவ்வேறு உறுப்புகளால் பலரின் உயிரை காப்பாற்ற முடிகிறது. பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. இறந்த பின்பும் இன்னொருவரின் வடிவில் வாழ்வது போன்ற மனநிறைவு உறுப்பு தானம் செய்யப்பட்ட அந்த நபரின் நெருங்கிய உறவுகளுக்கு ஏற்படுகிறது. ஒருவருக்கு ஏதேனும் உறுப்புகள் செயலிழந்து விட்டால் உறுப்பு தானம் மூலம் அவரின் வாழ்வை நீட்டிக்க முடிகிறது. இது மருத்துவத்துறையின் மிக பெரும் சாதனையாகும். முக்கியமாக அதிகமாக செலவு செய்து உறுப்புகளை பெற முடியாத ஏழை நோயாளிகளுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாகும். நன்றி, வணக்கம்.
2: லக்ஷ்மி சுப்பிரமணியன். உடல் உறுப்பு தானம், நாம் நமது இதயம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை தானம் செய்வதன் மூலம் நமது இறப்புக்கு பின்னும் பல பேரை இவ்வுலகில் வாழ்விக்க இயலும். ஆகையால் தானம் செய்வீர்.
3: என் பெயர் வத்சல அனந்த கிருஷ்ணன். நாம் உயிரோடு இருக்கும் போதோ இறந்த பிறகோ நமது உடல் உறுப்புகளை தானம் செய்வது மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒளிதீபம் ஏற்றுவது போல. 2008 தமிழ்நாட்டில் ஹிதேந்திரன் என்பவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. அப்போது அவரது குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அவரது உடல் உறுப்புகள் இதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற பல உறுப்புகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு பெற்றனர். இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதை கேள்விப்பட்டு என் மாமியாரும் கண் தானம் செய்ய முன்வந்தார். 5 வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்த பிறகு அவரது கண் தானம் செய்யப்பட்டது. எங்களுக்கும் ஒருவர் வாழ்வில் ஒளிதீபம் ஏற்றியது போன்ற நிறைவு ஏற்பட்டது. நன்றி.

0: என் பேர் ஜெயதேவி. உடல் உறுப்பு தானத்தை நான் ஆதரிக்கிறேன். கண் தானம், ரத்த தானம் நிறைய பேர் செய்யறாங்க. இந்த உடல் உறுப்பு தானமும் செய்ய நிறைய பேர் ஆர்வம் காட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இறந்த பிறகு நம் உடம்பும் உறுப்புகளும் யாருக்குமே பயன் இல்லாம மண்ணுக்கடியில பாழாவறதை விட ஒரு 4 பேருக்கு உதவியா இருந்தா எவ்வளவு நல்லது. அழிகின்ற உறுப்புக்கு உயிர் கொடுக்கலாமே. ஒருத்தர் உறுப்பு தானம் செஞ்சா அது 10 நபருக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. அத தயங்காம எல்லோருமே செய்யலாம். நம்ம உயிர் மண்ணை விட்டு போனாலும் நம் உறுப்புகள் உயிரோடு வாழுமே.
1: என்னோட பேர் தீபா. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை மாரத்தானில் கலந்துக்கிட்டப்ப தான் இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் டிஷ்யூ டொனேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதும் எனக்கு தெரிய வந்தது. உடனே என்னோடய பேர், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆர்கன் டொனேஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நாமினிக்கும் கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த ஆர்கன் டொனேஷனோட முக்கியத்துவத்தை எடுத்து

0: சொல்லி இதனால் எத்தனை பேர் வந்து நலம் பெறுவாங்க, எத்தனை பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், மறுவாழ்வு கிடைக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் நமக்கு இருக்கிற ஆர்வத்தையும் அவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அவங்கள தயார்படுத்தி வைக்கணும். அப்போ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆர்கன் டொனேஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு முழுமையான ஒரு செயலாக வந்து மாறும்.
1: என் பேர் ஸ்ருதி, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜில் நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்லாம் நடக்குது, இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்கன் டொனேஷன் பற்றின புரிதல் முன்பை விட அதிகமாகவே இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எங்களால் போய் பேச முடியுது, அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியுது. இதை பற்றி அவங்களும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சரி, நம்ம எங்கே போய் இதை பற்றி தேடலாம், இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட வெப்சைட்டே இருக்குது, ட்ரான்ஸ்டான் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, TRANSTAN வெப்சைட். அங்கே போனீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் இருக்கும், அங்கே போய் நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இப்போலாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், செலிப்ரிட்டிஸ் இதை பற்றி நிறையாவே பேசுகிறாங்க. ஸோ மக்களுக்கும் ரீச் நிறையா இருக்கும். பொது இடங்கள்லாம் இதை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்படுகிறது. ஸோ நம்ம நிதானமாக யோசித்தா ஆர்கன் டொனேஷனால் பயனாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும்.
2: என் பேர் ராமலட்சுமி. உடல் உறுப்பு தானத்தை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய வந்தது. இரத்த தானம், கண் தானம் தெரியும். நமக்கு அப்புறம் நம்ம உடல் உறுப்புகள் பல பேருக்கு உதவியாக இருக்கிறது என்று நினச்சி சந்தோஷப்படுறேன்.
3: என் பேர் ரோஸ்மேரி. உடல் உறுப்பு தானத்தை பற்றி நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் சமீபத்தில் தான் தெரிய வந்தது. நம்மளோட தோல், எலும்பு இதெல்லாம் கூட வந்து நம்ம இறந்த பிற்பாடு அடுத்தவங்களுக்கு அது பயன்படுறதா சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க சந்தோஷம். நானும் இறந்த பிறகு என்னோடய உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்க ஆசைப்பட்றேன்.
4: என் பெயர் பத்மா. உறுப்பு தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நம்ம உடம்புல இருந்து ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவங்க உயிர் பழச்சிக்கும். நம்மளால் ஒருத்தர் உயிரோடு இருந்தால் அதுவே பெரிய புண்ணியம் தானே. ஒரு ஆள் தானம் பண்ணால் 8 பேரை காப்பாற்றலாம். கண் தானம் பண்ணால் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கிடைக்கும். நமக்கு அப்புறம் கூட நம்ம உறுப்பு இன்னொருத்தர் உடம்புல உயிரோடு இருக்கும். இதில் பயப்பட ஒன்றும் இல்லை, இது நல்ல காரியம்தான்.
5: நான் பானுமதி. நம்ம இறந்த பிறகும் இந்த பூமியில வாழ முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, அது சாத்தியம்தான். உடல் உறுப்பு தானம். நம்ம மனித உடல் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது அப்படியே மண்ணுல சாம்பல்ல வீணாக்காம அழிய விடாம முன்னாடியே உடல் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்து விட்டா நம்மளால பல உயிர்கள் புது வாழ்வு வாழ்வார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் உறுப்பு தானன்றது மனிதன் செய்யக்கூடிய மிகச்சிறந்த உயிர் கொடையில ஒண்ணு. நம்ம உலகத்தை விட்ட செல்லும் போது நம்மோட எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனா நம்முடைய உறுப்புகள் மூலம் வேறு ஒருவருக்கு புதிய வாழ்க்கையை அளிக்க முடியும். உறுப்பு தானன்றது வெறும் மருத்துவ நடைமுறை மட்டும் இல்லை, அது மனித நேயத்தின் உச்சம். நாம வாழும்போதே உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்வோம், இறந்த பின்பும் பிறர் வழியே வாழ்க்கையை தொடர்வோம். நன்றி.
6: என் பெயர் சுபத்ரா. மரணத்திற்கு பின்னும் வாழும் உன்னத கலை. அப்படி ஒரு கலை உண்டா? ஆம், நாம் மரணத்திற்கு பின்னாலும் வாழ முடியும். எவ்வாறு? உடல் உறுப்பு தானம் செய்வதன் மூலம். உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மனிதன் இறந்த பிறகோ அல்லது உயிருடன் இருக்கும் போதோ தனது ஆரோக்கியமான உறுப்புகளை பாதிக்கப்பட்ட மற்றொருவருக்கு இலவசமாக வழங்கி உயிர் கொடுக்கும் உன்னத செயலாகும். இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள், நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகளையும், கண்கள், தோல் மற்றும் எலும்புகள் போன்ற திசுக்களையும் நாம் தானம் செய்ய முடியும். வயது வரம்பின்றி ஆரோக்கியமான எவரும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்யலாம். குறிப்பாக விபத்துகளால் மூளைச்சாவு அடைபவர்களின் உறுப்புகள் பலரின் உயிரை காக்க பெரிதும் உதவுகின்றன. தானத்தில் சிறந்த தானமாக உடல் உறுப்பு தானத்தையே கருதலாம். நாமும் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்து நாம் மறைந்த பின்னாலும் வாழலாம். நன்றி.
7: நான் முனைவண்ணா சாவித்ரி. உயிர்கொடை அப்படிங்கிற தலைப்புல முக்கியமா உறுப்பு தானத்தை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? ஒருவர் உயிருடன் இருக்கும் போதோ அல்லது இறந்த பிறகோ மருத்துவ ரீதியாக தகுதியுள்ள தனது உடல் உறுப்புகளை மற்றொரு உயிரை காப்பாற்றுவதற்காக தானமாக

ஆக வழங்குவது. இதுல பாத்தீங்கன்னா சிறுநீரகம், கல்லீரல், இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகள் மற்றும் சில திசுக்கள் மருத்துவ விதிமுறைகளுக்கு உட்பட்டு தானமாக வழங்கப்படலாம். உயிருடன் இருக்கும் ஒருவர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஒரு சிறுநீரகம் அல்லது கல்லீரலின் ஒரு பகுதி போன்றவற்றை தானம் செய்ய முடியும். ஒருவருடைய வாழ்க்கை முடிந்த பின்னரும் அவருடைய உறுப்புகள் மற்றவர்களின் வாழ்க்கையை தொடர செய்ய முடியும். எனவே உறுப்பு தானம் என்பது இறப்பிற்கு பின்னும் உயிர் கொடுக்கும் உயர்ந்த மனிதநேயம். உறுப்பு தானம் என்று சொன்ன உடனேயே இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அது வந்து கண்ணப்பன். கண்ணையே தந்த வள்ளல், கண்ணை காக்கும் உலகத்தில் கண்ணையே தந்தான் கண்ணப்பன். தன் உயிர் போகும் நிலையிலும் தெய்வ உயிரை காத்தான். கண்ணில் குருதி கண்டவுடன் கலங்கினான் அன்பு நெஞ்சன். என் கண் இருக்கட்டும் உனக்கு என்று கண்ணையே கொடுத்தான் வள்ளல். உறுப்பு தானம் உயிர் காக்கும் உன்னதமான அறமாகும். கண்ணப்பன் காட்டிய தியாகம் மனிதநேயத்தின் விதையாகும். நாம் மறைந்த பின்னும் நம் உறுப்புகள் நான்கு உயிரில் ஒளி தரட்டும். நம் கண்கள் வேறொருவர் உலகை காண, நம் இதயம் வேறொருவர் வாழ துடிக்கட்டும். கண்ணப்பன் கண்ணை தந்தான், காலம் கடந்தும் கதை ஆனான். நாமும் உறுப்பை தந்திடுவோம், பல உயிர்களின் வாழ்வாவோம். எனவே சட்ட ரீதியாக முக்கியமாக உறுப்பு தானம் பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு மருத்துவ தகுதி, குடும்ப ஒப்புதல் அதாவது சம்மதம், அதிகாரப்பூர்வமாக மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு உட்பட்ட நடைமுறைகள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு நாம் உறுப்புகளை தானம் செய்ய தயாராகுவோமாக. இருக்கின்ற காலத்தில் பிறருக்கு தொல்லையாக இல்லாமல் உறுப்பு தானம் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு உயிர் வாழும் காலத்தில் உதவுவது சிறப்பென்றால், உயிர் நீங்கிய பின்னும் உயிர் கொடுப்பது பேர் சிறப்பு. கண்கள் இருளில் ஒளியேற்றும், இதயம் ஓர் உயிரை தாங்கும், சிறுநீரகம் வாழ்வை நீட்டிக்கும், கல்லீரல் நம்பிக்கையை மீட்டெடுக்கும். நாம் சென்றாலும் நம் உறுப்புகள் நாளை ஒருவரில் வாழட்டும், நம் வாழ்க்கை முடிந்தாலும் மற்றொரு வாழ்வில் தொடரட்டும். பணம் கொடுத்தால் குறையும் செல்வம், ஆனால் உறுப்பு கொடுத்தால் பெருகும் மற்ற உயிர்கள். கைமாறு கருதாத ஈகையே மனிதநேயத்தின் மாபெரும் செயல். உடல் மண்ணுக்கு செல்லலாம், உயிர் பலருக்கு செல்லட்டும். உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை பாதுகாப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம். இன்றே உறுப்பு தானத்திற்கு நாம் பதிவு செய்ய தயாராகுவோமாக. நன்றி, வணக்கம்.

0: பெயர் புவனா கார்த்திக்.
1: உறுப்பு தானம். ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடலில் செயல்படும் உறுப்புகளை தேவையான நோயாளிகளுக்கு தானமாக வழங்குவதுதான் உறுப்பு தானம். இதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கை முடிந்தாலும் அவருடைய உறுப்புகள் மூலம் பலருடைய வாழ்க்கை தொடர முடியும். இது ஒரு மிகப்பெரிய மனிதநேய செயல்தான். சரியான தெளிவுடன் ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளும் உறுப்பு தான முடிவு மற்றொரு குடும்பத்திற்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கிறது. எனவே உறுப்பு தானம் என்பது வெறும் தானம் அல்ல. நாம் மறைந்த பிறகும் இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உடல் மண்ணுக்கு செல்லலாம், ஆனால் நம் உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழட்டும்.
2: என் பெயர் பவித்ரா. நான் இன்று இதய தானம் பற்றி சில வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். இதயம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பு. சிலருக்கு கடுமையான இதய நோய் காரணமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே உயிர் காக்கும் வழியாக இருக்கும். அப்போது ஒருவர் தானமாக வழங்கும் இதயம் மற்றொருவருக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கிறது. இதய தானம் என்பது உயிர் காப்பாற்றும் உயர்ந்த மனிதநேய செயல். இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்வோம். இதய தானம் செய்வோம், மற்றொரு இதயத்தில் நம்பிக்கையை துடிக்க வைப்போம். நன்றி.
3: என்னுடைய பெயர் விஜயலட்சுமி. என்னுடைய மாமியார் வயது 94 வயது. அவர்கள் இறந்தப்ப எங்களுக்கு கேட்டாங்க கண்தானம், ஏன்னா அவங்க நல்லா பேப்பர் படிப்பாங்க. ஸோ அதனால கேட்டாங்க. எல்லா உடல் உறுப்பும் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஏஜ் ஃபேக்டர்னால நாங்கள் அதெல்லாம் கொடுக்கல. பட் கண் வந்து எந்த வயசில் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால உடனே வந்து பாண்டிச்சேரி கண் மருத்துவமனையிலேருந்து வந்து எங்களுக்கு உறுப்பு எடுத்துட்டு, அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது அது 4 பேருக்கு யூஸ் ஆகும்னு. ஆனால் 4 பேருக்கு கண் நாங்கள் தெரிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் வந்து கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள், எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து நல்லபடியாக வைத்து, நம்ம போனதுக்கு அப்புறம் மண்ணில் போறதை விட 4 பேருக்கு உதவியா இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நாளைக்கு நம்மளை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்.

0: என் பெயர் தீபா. மனித உடலில் ஒவ்வொரு ஒரு உறுப்புமே மகத்துவம் வாய்ந்தது. அதில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். இரத்த தானம் செய்வது ஒரு மனிதனின் உயிரை காக்கும் உன்னதமான செயலாகும். மனித இரத்தத்திற்கு பதிலாக பயன்படுத்த வேறு எந்த செயற்கை திரவமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. விபத்துகள், பிரசவ காலங்கள் மற்றும் பெரிய அறுவை சிகிச்சைகளின் போது இரத்தம் மிகவும் அவசியமாகிறது. இரத்த தானம் செய்வதால் உடலில் புதிய இரத்த அணுக்கள் வேகமாக உருவாகின்றன. இது உடலில் உள்ள அதிகப்படியான இரும்பின் அளவை குறைத்து இதய நோய்கள் வரும் வாய்ப்பை தடுக்கிறது. இரத்தம் கொடுக்கும் போது ஹீமோக்ளோபின், இரத்த அழுத்தம் மற்றும் சில தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படுகின்றன. 18 வயது முதல் 65 வயது வரையில் ஆரோக்கியமான நபர்கள் இரத்த தானம் செய்யலாம். உடல் எடை குறைந்தது 45 கிலோ அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆண்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் பெண்கள் 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்யலாம். உங்கள் நரம்புகளில் ஓடும் இரத்தம் மற்றொருவரின் உடலில் ஜீவனாக மாறட்டும். ஆகவே இரத்த தானம் செய்வோம், ஒவ்வொரு உயிரையும் காப்போம்.
1: நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப ஆழமாவும் ரொம்ப எமோஷனலாவும் சில பதில்கள் நமக்கு கிடைச்சது. நேயர்களே, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்க மனசுலயும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு நம்புறோம். மண்ணுக்குள் மக்கிவிடும் உடலுக்குள் மாபெரும் பொக்கிஷம் இருக்குதடி, விண்ணோடு போகும் உயிர்களுக்கு வேறொரு முகவரி கிடைக்குதடி. கண்ணிமை மூடும் நேரத்திலே நாம் கையெழுத்திட்டு கொடுத்து விட்டால் மண்ணில் நாம் மூடும் கண்களினால் மற்றொரு பார்வை பிறக்குதடி. நின்று போகும் இதயத்தை வேறு நெஞ்சினில் துடிக்க வைக்கலாம். நின்று போகும் மூச்சு காற்றை இன்னொரு நாசிக்கு தானமாய் வழங்கிடலாம். தீக்கு இரையாகும் உடம்பினிலே தீபங்கள் ஏற்றி வைத்திடுவோம். சாம்பலாய் போகும் சதைதனிலே சந்ததி வாழ வைத்திடுவோம். இறப்பிலும் தொடரும் வாழ்க்கை இது, இறப்பிலும் தொடரும் வாழ்க்கை இது. இரவா புகழை தரும் தவம் இது. தானத்தில் உயர்ந்தது உறுப்பு தானம், அதை தந்து உயர்த்துவோம் மனிதநேயம். இதுவரை என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உயிர்கொடை கருத்துக்கோவை கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணினிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
5: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன சொல்றோமா?
5: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
4: என்ன அர்த்தமாயிருந்தா?
5: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
6: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார்.

0: அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஷாங்காய் உறுப்பு நாடுகள் தகர்த்தெறிய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடவே கூடாது என்றார். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் குழப்பங்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், மோதல்களும் போர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும், பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலமே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிஷ்கெக் பிரகடனத்திலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையின் வலதுகரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கிய முதலமைச்சர் தண்ணீரை விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு நெல் மணிகளையும் வண்ண மலர்களையும் தூவி அவர் வணங்கினார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை சார்ந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதோடு அணை சார்ந்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதல்கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இது 200 கிலோமீட்டர் பயணித்து 3.5 நாட்களில் கல்லணையை சென்றடையும். 45 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் 17,10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும். அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 91 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 10,857 கனஅடியாக உள்ளது. முன்னதாக அணையை திறக்க மேட்டூருக்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 27 உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தோறும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டமைப்புகளுடன் அனைத்து உபகரணங்களும் பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும், ஸ்கூல்ஸ்ல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு. நாங்களும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்டத்திற்கு உதாரணமான ஒரு பள்ளியை உருவாக்க போறோம். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். வேளவன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.
0: திருவண்ணாமலை அடிவார கிரிவல பாதையில் வசித்து வரும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதுவரையிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மருத்துவ மாணாக்கருக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அக்கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர் அறிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தாவேகா தலைமையிலான ஆட்சிக்காலம் விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சி காலமாக திகழும் என்றார். இவ்வளாகத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதாகவும், இதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின்

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு வாரந்தோறும் கூடி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தற்போது வெங்காய விலை அதிகரித்து வருவதால் தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து கூட்டுறவு பண்டக சாலை, அமுதம் அங்காடி, நகர்ப்புற நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு தலா 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கைவினை தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறுகுறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், இதன் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றார். முதலீட்டு மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீண்டகாலம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு மானியம் வழங்க 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான விளிம்பு தொகை உதவி திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 600 பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க 6.5 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 தொழிலாளர்களுக்கு இ பைக் வாங்குவதற்கான வங்கி கடன் வட்டித் தொகையை அரசே ஏற்கும் என்றார். அயலகம் செல்லும் தமிழ்நாடு கட்டுமான வெற்றிகரங்கள் என்ற திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி இன்று பேரவையில் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக வசதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார். நாகர்கோவிலில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன விற்பனை வளாகம் ஏற்படுத்தப்படும். கதர் பட்டு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள நூற்பாளர்கள் நெசவாளர்களுக்கான நலநிதி பங்கு தொகை 16% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவியை அரசு வழங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் அறிவித்தார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுக்க பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி, எஃகு கம்பி தடுப்புகள் அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் பி ரஞ்சித்குமார் பேரவையில் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை பிரகதீஸ்வரர், மதுரை கள்ளழகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அறுபடை வீடுகள் உள்ளிட்ட திருக்கோவில்கள் இவற்றில் அடங்கும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை திருக்கோவில்களின் கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவல்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா விலை அதிகரித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் இந்த விலையேற்றம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்க்கரை மற்றும் பால் விலை உயர்வு காரணமாக 1 கிலோ பால்கோவா ரூபாய் 320 ரூபாய் 400 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமல் ஆவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு

0: விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi addresses 26th SCO summit, calls for an end to double standards on terrorism. Indian Railways approves 170 crore rupees for cover.

0: சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருத உரை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 2:40.
2: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களிலும் உபனிஷத்களிலும் கீதா பிரகார உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். நம் புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் உபனிஷத்துகளிலும் பொக்கிஷமாக சம்ஸ்கிருதத்தின் கிரந்தங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்நிய பலவகை கீதைகள். சம்ஸ்கிருத பாஷையின் மூல கிரந்தங்களில் இவை அனைத்தும் இருக்கின்றன. இதில் வேறு பற்பல வகையான கீதைகள் குவிந்திருக்கின்றன. இதை விரிவாக இப்போது நாம் காணலாம். ஏறக்குறைய 40-50 வகையான கீதை வகைகள் இருக்கின்றன. கீதை என்றால் பாடல். ஞானம், அறிவு, ஒருமை, தன்னுணர்வு பற்றிய பாடல்கள் இவை. பெரும்பாலும் இங்கு குரு சிஷ்யர் உரையாடலாக இருக்கலாம், நண்பர்களின் உரையாடலாக இருக்கலாம், தந்தை மகன், கணவன் மனைவி, தாய் மகன் போன்ற உறவுகளிலும் இவை அமையலாம்.

முதலாவதாக மகாபாரதத்தில் வரும் கீதைகள். மகாபாரதத்தில் ஏறக்குறைய 25 வகையான கீதைகள் உள்ளன. பிரதானமாக நாம் பார்த்தது பகவத்கீதை. இது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது, குருக்ஷேத்திர போர் தொடக்கத்தில் உபதேசித்தது. அடுத்தது அணுகீதை. அணுகீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கே உபதேசம் செய்தது, பகவத்கீதையை மறந்ததால் மீண்டும் சுருக்கமாக கிருஷ்ணர் உபதேசம் செய்தார். மூன்றாவதாக அஷ்டாவக்கர கீதை. அஷ்டாவக்கரர் என்கிற முனிவர் ஜனக மன்னருக்கு இந்த கீதையை உபதேசம் செய்தார். அஷ்டாவக்கரர் பெயர் கூறுவதைப் போலவே தன்னுடைய உடம்பில் அஷ்ட 8 இடத்தில் கூணும் மேடும் பள்ளமுமாக தன்னுடைய உடல் வாகு இருந்ததால் அஷ்டாவக்கரன் என்றே பெயர் உண்டாயிற்று. இந்த கீதை அத்வைத வேதாந்தம் பற்றியும் மோட்ச மார்க்கத்தை பற்றியும் விரிவாக ஜனக மன்னருக்கு அஷ்டாவக்கரர் கூறியுள்ளார். அடுத்ததாக உத்தவ கீதை. உத்தவ கீதை, உத்தவர் யார்? கிருஷ்ணனின் நல்ல நண்பன். கிருஷ்ணனின் நண்பன் உத்தவனுக்கு சொன்னது. ஹம்ச கீதை, இதிலேயே வருவது ஹம்ச கீதை. அன்னப்பறவையா வடிவமாக விஷ்ணு மாறி பிரம்மாவின் மகன்களான சனத்குமாரர்களுக்கு உலகத்தின் மாயையை பற்றி விவரிப்பது ஹம்ச கீதை. அடுத்தது 8வதாக வியாதகீதை. வியாதன் என்றால் சம்ஸ்கிருத மொழியின் வேடன் என்று அர்த்தம். ஒரு வேடன் கௌசிக முனிவருக்கு அன்றாட வாழ்வின் தர்மத்தை விரிவாக கூறியது. ஒரு முனிவரானவருக்கு அன்றாட கிரகஸ்தனின் வாழ்க்கையோ ஒரு வேடனின் வாழ்க்கையோ எப்படி அமையும் என்று ஒரு ஞானம் இல்லாத காரணத்தினால் ஒரு வேடன் கௌசிக முனிவருக்கு இதை விவரித்து கூறினான். அடுத்தது யுதிஷ்டிர கீதை. இதை யக்ஷகீதை என்றும் சொல்லுவர். இது யுதிஷ்டிரருக்கும் ஒரு யக்ஷருக்கும் இடையே நடந்த உரையாடல் ஆகும். இன்னும் பிரசித்தமாக இதை யக்ஷ பிரஷ்னம் என்றுதான் கூறுவர். இந்த கீதை அறநெறி, நற்குணங்கள் மற்றும் தெய்வீக வாழ்விற்கு அடித்தளமாக அமையும் அடிப்படை ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியில் வருகிறது. இதில் வரும் யக்ஷ பிரஷ்னம் மிகவும் பிரபலம். யக்ஷன் 125 கேள்விகள் கேட்க யுதிஷ்டிரர் பொறுமையாகவும் தர்மத்தின் நோக்கத்தினுடமும் பதில் கூறுகிறார். இதில் ஒன்று, அகன்யஹானி பூதானி கச்சந்தி யமமந்திரம் சேஷாக ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரிய மதப்பரம் என்று கேட்கிறான். நாளுக்கு நாள் எண்ணற்ற உயிரினங்கள் யமனின் உலகத்திற்கு சென்றுதான் கொண்டிருக்கின்றன. ஆனால் மீதமுள்ளவர்கள் தாங்கள் என்றென்றும் வாழப்போவதாகவே நினைக்கின்றனர். இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவாக இருக்க முடியும் என்று ஒரு மனிதனின் அஞ்ஞானத்தின் உச்சியை விவரிக்கிறது. அடுத்ததாக பராசர கீதை. இது குரு ஆன மகரிஷி பராசரர் ஜனக மன்னருக்கு விவரித்த கீதை. இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் ஞானம், வைராக்கியம், தர்மம் மற்றும் மோட்சம் அடைவதற்கான வழிகளை பராசரர் விரிவாக கூறுகிறார். அடுத்தது சனத் சுஜாத கீதை. ரிஷி சனத் சுஜாதருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இடையே நடந்த உரையாடலே இந்த கீதை. இதில் பிரம்மம், மனம், புத்தி ஆகியவற்றின் தன்மையையும் பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளும் விளக்கப்படுகின்றன. இது மகாபாரதத்தின் உத்தியோக பருவத்தில் வரும் ஒரு பகுதியாகும். அடுத்ததாக வருவது விதுர கீதை. விதுர நீதி என்றும் பிரசித்தமாக கூறுவர். விதுரர் தன்னுடைய மன்னர் திருதராட்சருக்கு இடையே நடந்த உரையாடலாக அமைகிறது. இது நல்லொழுக்கம், நேர்மை, நல்லாட்சி மற்றும் அரசியல் தந்திரங்கள் பற்றிய நீதி நெறிகளை கொண்டுள்ளது. இது மகாபாரதத்தின் முக்கியமான ஒரு பகுதி என்று பிரசித்தமாக கூறப்படுவர். அடுத்தது பிங்களா கீதை. பிங்களா என்ற ஒரு நடன மங்கைக்கு உதித்த ஞானமே இந்த பிங்களா கீதை. ஆசையை விட்டொழித்தால் மட்டுமே உண்மையான அமைதி கிடைக்கும் என்ற உண்மையை அவள் உணர்கிறாள். இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் வருகிறது. அடுத்தது போத்திய கீதை. ரிஷி போத்தியர் தன்னுடைய மன்னர் யயாதிக்கு உபதேசித்தது. இது மகாபாரதத்தின் சாந்தி பருவத்திலே வருவதாகும். அடுத்ததாக பீஷ்ம கீதை. பீஷ்மர் ஆன பிதாமகர் மகேஸ்வரன், விஷ்ணு மற்றும் நாராயணனின் பல்வேறு திருநாமங்களையும் திருநாமங்களின் விசேஷங்களையும் போற்றி பாடிய துதிகள். இதை பாராயணம் செய்பவருக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் செல்வம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஹரித கீதை. பீஷ்மருக்கும் யுதிஷ்டிரருக்கும்
இடையே நடந்த உரையாடலே ஹரித கீதை.

பீஷ்மரின் கூற்றுப்படி இந்த உபதேசங்களை அவருக்கு ரிஷி ஹரிதர் வழங்கினார். இது ஒரு சாதகன் கடைபிடிக்க வேண்டிய சந்நியாச தர்மம் மற்றும் மோட்சமடைய தேவையான தகுதிகளை பற்றி பேசுகிறது. இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலேயே வருகிறது. அடுத்ததாக பிராமண கீதை. மகாபாரதத்தில் வரும் ஒரு பிராமணருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே நடந்த உரையாடலாக அமைகிறது. மாயையின் பிணைப்பில் இருந்து எப்படி விடுபட்டு ஒரு கிரகஸ்தனானவன் எப்படி படிப்படியாக மனித வாழ்வின் இறுதி இலக்காக மிக உயர்ந்த மோட்ச நிலையை அடைவது என்பதை விளக்குகிறது. அடுத்ததாக விஷ்ணு கீதை. பீஷ்மருக்கும் யுதிஷ்டரருக்கும் இடையே நடந்த உரையாடல் இது. இது அஹிம்சையை பற்றி கூறுவது. வெளியில் விலங்குகளை பலியிடுவதை விட மனிதனுக்குள் இருக்கும் கோபம், வன்மம் போன்ற மிருக குணங்களை தியாகம் செய்வதே உண்மையான யாகம் என்று வலியுறுத்துகிறது. இதுவும் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருகிறது. அடுத்தது மங்கி கீதை. பீஷ்மர் யுதிஷ்டரருக்கு கூறிய மங்கி முனிவரின் கதை. இதுவும் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலேயே ஒரு பகுதியாகும். அடுத்தது 20வதாக விருத்ர கீதை. சுக்ராச்சாரியார் மற்றும் அசுரர்களின் மன்னர் விருத்ராசுரருக்கும் இடையே நடந்த உரையாடல். அடுத்தது சம்பாக்க கீதை. அறிஞரும் புண்ணியவானுமான பிராமணர் சம்பாக்கர் துறவின் மூலமே நிலையான மகிழ்ச்சியை அடைய முடியும் என்ற தன்னுடைய கருத்தை இந்த கீதையின் மூலம் விளக்குகிறார். அடுத்தது நகுஷ கீதை. யுதிஷ்டிரருக்கும் நகுஷருக்கும் நடந்த இந்த உரையாடலே இந்த நகுஷ கீதை. சௌனக கீதை. ரிஷி சௌனகர் யுதிஷ்டரருக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களின் பொதுவான வாழ்க்கை ரகசியங்களை பற்றி அறிவுறுத்துகிறார். இது மகாபாரதத்தில் ஆரண்ய பருவத்தில் வருவது. பக கீதை. ரிஷி பக்கர் என்பவர் இந்திர பகவானுக்கு இதை உபதேசிக்கிறார். இதில் ரிஷி நீண்ட காலம் வாழும் ஒருவர் பார்க்க நேரிடும் உலகின் துன்பமான நிலையை பற்றி விவரிக்கிறார். இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும். இதே பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கும் இதே உரையாடலை உபதேசிக்கிறார். அடுத்தது பாண்டவ கீதை. பிரபன்ன கீதை என்றும் இதை கூறுவர். பல்வேறு பக்தர்கள் பரம்பொருளை நாராயணனுக்கு செலுத்திய பல்வேறு பிரார்த்தனைகளின் தொகுப்பே இந்த பாண்டவ கீதை. இதை சரணாகதி கீதம் என்றும் அழைக்கப்பெற்றார். பாண்டவர்களால் பாடப்பட்ட இந்த பாடல்கள் பாவங்களை போக்கி மோட்சம் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்படி மகாபாரதத்தில் வரும் 25 வகையான கீதைகளை பார்த்தோம். அடுத்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் கீதைகள். முதலில் கோபி கீதை. கோபியர்கள் கிருஷ்ணனை துதித்து பாடியதே இந்த கோபி கீதை. இது பிரிவின் படி பாடிய உயர்ந்த பக்தி என்று கூறுவர். அடுத்தது வேணு கீதை. கிருஷ்ணரின் புல்லாங்குழலை கேட்டு கோபியர்கள் பேசிக்கொண்டதே இந்த வேணுகானத்தை பற்றி கூறுவதே வேணு கீதை. அடுத்தது பிரமர கீதை. பிரமரம் என்றால் சம்ஸ்கிருத மொழியில் வண்டுக்கள் என்ற அர்த்தம். கோபியர்கள் உத்தவர் வழியாக தேனீயிடம் கிருஷ்ணரின் பக்தியை பற்றியும் கிருஷ்ணனின் அன்பை பற்றியும் கோபியர்கள் கூறிய பிரமர கீதை. அடுத்தது கபில கீதை. கபில மகரிஷி தன்னுடைய தாயாரான தேவஹூதிக்கு உபதேசித்த கீதை. இது சாங்கிய யோகத்தை பற்றியும் முக்தி மார்க்கத்தை பற்றியும் கூறுவது. அடுத்தது ரிஷப கீதை. ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசித்ததே இந்த ரிஷப கீதை. இது மனித வாழ்வின் நோக்கம் பற்றியும் முக்தி மார்க்கம் பற்றியும் விவரிக்கிறது. அடுத்தது பிக்ஷு கீதை. கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறியது. இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் வருகிறது. இதேதான் உத்தவ கீதை என்று நாம் மகாபாரதத்திலும் காணலாம். இந்த 6 வகை கீதைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் அமைகிறது. அடுத்ததாக இராமாயணத்தில் யோகவாசிஷ்டத்தில் வரும் கீதைகள். முதலாவதாக ராமகீதை. ராமர் லக்ஷ்மணனுக்கும் ஹனுமனுக்கும் உபதேசித்தது. அத்வைத்தம் பற்றியும் பரபிரம்ம ஞானம் பற்றியும் உபதேசித்ததே இந்த ராமகீதை. அடுத்தது வாசிஷ்ட கீதை. வாசிஷ்டர் ராமருக்கு நித்திய சத்தியங்களை பற்றி பல இரகசியங்களை பற்றியும் உபதேசித்த கீதை வாசிஷ்ட கீதை. அடுத்தது சித்த கீதை. சித்தர்கள் ஜனகரின் அரண்மனை அருகில் உரையாடுவது பற்றி கூறுவது இந்த கீதை. மனக்கட்டுப்பாட்டு பற்றி உபதேசங்களை சொல்வதே இந்த சித்த கீதை. இந்த 3 வகையான கீதைகள் ஸ்ரீமன் ராமாயணத்தில் இருக்கின்றன. அடுத்தது பிற புராணங்களில் வரும் கீதைகள். ஸ்கந்த புராணத்தில் குரு கீதை வருகிறது. சிவன் பார்வதிக்கு குருவின் முக்கியத்துவத்தை பற்றி உபதேசித்தது. அடுத்தது தேவி பாகவதத்தில் வரும் தேவி கீதை. இது தேவி இமயமலையில் தன் திருவுருவங்களை பற்றி விளக்குகிறாள். அடுத்தது கூர்ம புராணத்தில் வருவது ஈஸ்வர கீதை. ஈஸ்வரன் பரமேஸ்வரன் தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசங்களை செய்கிறார். இது பகவத்கீதைக்கு சமமாக

0: சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கணேச புராணத்தில் வரும் கணேசகீதை விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசித்தது. அடுத்தது ரிப்புகீதை. ரிப்பு முனிவர் நிதாகர் என்ற ஒருத்தருக்கு அத்வைத வேதாந்தம் பற்றி சித்தாந்தங்களை கூறியது ரிப்புகீதை. அவதூத கீதை அத்வைத அனுபவம் பற்றி தத்தாத்ரேயர் கார்த்திகேயனுக்கு உபதேசித்தது அவதூத கீதை. அடுத்தது பத்மபுராணத்தில் வரும் சிவகீதை. சிவன் ராமருக்கு உபதேசித்தது சிவகீதை. யமகீதை விஷ்ணு பக்தனின் குணங்கள் மோக்ஷ வழி பற்றி கூறுவது யமகீதை. வியாசகீதை வியாச மகரிஷி தன்னுடைய ரிஷிகளுக்கும் சிஷ்யர்களுக்கும் யோகிகளுக்குமான உயர்ந்த ஞான குணங்களை பற்றி கூறுவது வியாசகீதை. இந்த 9 வகையான கீதைகள் புராணங்களில் அமைகின்றன. முக்கியமான சில கீதையின் ஸ்லோகங்களை பற்றி பார்ப்போம். முதலில் வருவது நகுஷகீதை. நகுஷகீதையில் வரும் ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகங்காரோஹி சர்வேஷாம் பதனஸ்ய காரணம். அகந்தைதான் எல்லோருக்கும் வீழ்ச்சிக்கான காரணமாக அமைகிறது. அகந்தை வந்தால் தேவ பதவியும் வீழும் என்று இந்த ஸ்லோகம் உறுதி செய்கிறது. யுதிஷ்டிரர் நகுஷனிடம் சொல்வது, பதவி வந்ததும் கர்வம் வந்தால் தேவேந்திரனாக இருந்தாலும் கீழே விழதான் வேண்டி இருக்கும் என்று யுதிஷ்டிரர் நகுஷனுக்கு உபதேசிக்கிறார். அடுத்தது சௌனக கீதை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. இது மிகவும் பிரசித்தமான ஒரு வாக்கியம். நாம் எல்லாரும் முன்னாடியே நிச்சயமாக அறிந்திருப்போம். அது சௌனக கீதையில் அமைகிறது. இதுடைய கருத்து, உலக வாழ்வின் ரகசியம் தர்மம். முக்கிய கருத்து, நாம் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்று தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ என்று சௌனக கீதையில் உபதேசித்திருக்கிறது. அடுத்ததாக பக கீதை. தீர்காயுஷக பிரியஜன வியோக துக்கம் பவதி. கருத்து, நீண்ட ஆயுளே அதிக துக்கத்தின் மூலமாக அமைகிறது என்று இந்த பக கீதையில் வரும் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். ரிஷி பகர் இந்திரனிடம் சொல்வது, 1000 ஆண்டு வாழ்ந்தாலும் பிரிவு துக்கம் நேரிடும் என்று. இவ்வாறாக சம்ஸ்கிருதத்தில் பொக்கிஷமாக விளங்கும் 18 புராணங்களும் இத்திகாசங்களும் உபனிஷதுகளும் பற்பல கிரந்தங்களும் நாம் ஒரு ஜென்மத்தில் படித்து அறிந்து கொள்ள முடியாது. இந்த பலவகையான கீதைகள் எளிதில் தெரிந்து கொண்டு மேலும் நம் வாழ்வை மேம்படுத்த வழிவகுத்து கொடுக்கிறது. இதை எல்லோரும் இன்னும் எளிதில் அறிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களிலும் உபனிஷத்துகளிலும் கீதா பிரகார உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவு

0: பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்த அளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கா, புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்கள் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள், இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 3 மணி, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை மணி 5:27க்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம் 372.

செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை ஒருவனை அறிவற்றவனாக்கும். செல்வம் வளர்வதற்கு காரணமான ஊழ் ஒருவனை அறிவுள்ளவனாக்கும். குறள் எண் 372 அதிகாரம் ஊழ்.

செல்வத்தை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை ஒருவனை அறிவற்றவனாக்கும். செல்வம் வளர்வதற்கு காரணமான ஊழ் ஒருவனை அறிவுள்ளவனாக்கும். குறள் எண் 372, அதிகாரம் ஊழ்.

நேரம் 5:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக இளையராஜா இசையமைப்பு, கே.ஜே. யேசுதாஸ் குரலில் 3 பிறை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி ஜோடி குரலில்

0: பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேர்மலை 6 மணி, ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக. இது நிகழ்ச்சியும் நேரம். இன்று செப்டம்பர் 1 மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்களில் இன்று தெனாலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள் சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று 7:25 பண்ணை செய்தி, அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பற்றி தலைப்பில் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள், மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர், வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கத்திலிருந்து. அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள் என்ற தலைப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படிப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான், இதில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டு ரசிக்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல், 9:15 மதுரை தென்றல், இன்று 9:30 அறிவியல் நேரம். இரவு 9:30 அறிவியல் நேரம் பகுதியில் உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவ கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
4: நினைக்கிறேன்டா. அம்ஜிகலுக்கா அம்புச்சிருக்கா அஸ்வகுஷு.

0: முழிச்சுக்கா
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க,
2: நேரமலை 6:37 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரம் மாலை 6:37 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்க இருக்கின்றோம் ஒரு பட பாடல்கள். இன்று நாம் கேட்க இருக்கும் அந்த திரைப்படம் தெனாலி. ஏ ரகுமான் அவர்கள் இசையில் கமல்ஹாசன், ஜெயராம், தேவயானி முதலியோர் நடித்து வெளியான இத்திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வர காத்திருக்கின்றது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேர்கள் இதுவரை கேட்டது அக்டோபர் 26 2000 வெளியான திரைப்படம் தெனாலி. இயக்கம் திரைக்கதை கேஸ் ரவிக்குமார் அவர்கள், வசனம் கிரேசி மோகன் அவர்கள், தயாரிப்பு கற்பகம் அவர்கள், கமல்ஹாசன், ஜெயராம், தேவயானி, ஜோதிகா முதலியோர் நடித்து வெளியான இத்திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இத்திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு பிரியன் அவர்கள், படத்தொகுப்பு கே தணிகாச்சலம் அவர்கள், ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில் அற்புதமான பாடல்கள் அழகிய வரிகளாக கலைக்குமார், அறிவுமதி, தாமரை, பிறைசூடன், பா விஜய்,

0: இளைய கம்பன் முதலியோர் எழுதிய வரிகளுக்கு ஏற்ற பாடல்களாக வலம் வந்தது இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தெனாலி திரைப்படம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நாம் கேட்க இருக்கின்றோம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து நேர்களை மதுரை தென்றல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆறு நாற்பதற்கு தொடர்ந்து நேரங்கள் ஆகாஷ்வாணி மதுரையில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனி குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்கள் அகற்ற பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.

0: நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தன்தானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதை தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர்.
2: கல்லணை கால்வாய் உழவர் கூட்டமைப்பு தலைவர் புலவன்காடு மாரியப்பன், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மேட்டூர்ல தண்ணீர் திறந்து விட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த தண்ணீரை நம்பிதான் நாங்க வந்து சம்பா சாகுபடி பணியை தொங்க போறோம். 45 நாள் தான் அறிவிச்சிருக்கோம், இது போதாது. 120 நாளைக்கு உரிய நெல் வேறு எந்த நெல்லுமே கிடையாது சம்பா சாகுபடிக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடர்ச்சியாக தண்ணீரை பெற்றுக் கொடுக்கிற வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூடுதலாக மத்திய கூட்டுறவு வங்கி மூலியமா நிபந்தனையற்ற கடனை வழங்க வேண்டும். சிறப்பு சம்பா தொகுப்பை அளித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கூடிய சூழலை உருவாக்கி தான் இந்த சம்பா சாகுபடி பணி சிறப்பாக இருக்கும்.
3: என் பேர் தர்ம சாமிநாதன். இன்னைக்கு மேட்டூர் அணை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 45 நாள் தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் எங்களுக்கு போதுமானதா இல்ல, தொடர்ந்து 120 நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு திறக்கிற தண்ணி இன்னைக்கு 5000 திறந்தீங்கன்னா அதை வந்து 15000 உயர்த்தணும். 15000 தண்ணி கரண்டி விட்டாதான் உங்களுக்கு கலக்க போய் கனமுறை சேரும். இந்த நீர்வளத்துறை வந்து துரிய நடவடிக்கை எடுத்து இந்த துருவார்மணியை வந்து விரைவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
0: தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் இயல்பைவிட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பிப்பட்டு இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான கல்லூரி பேரவை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பயிற்சிகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டு இன்றுடன் 236 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற சற்கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசையாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி

முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில் துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனி குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேர்மலை 6:40 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் மதுரதென்றல்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: சட்டப்பேரவையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பு, ரேஷன் கடைகளில் வெங்காய விற்பனை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் விதியை மீறி அதிக கட்டண வசூல் உள்ளிட்டவை இன்றைய பேரவை நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் கேள்வி நேரத்தின் போது பேசுகையில், தான் படித்த உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பொது நிகழ்வுகளுக்கு மைதானம் வாடகைக்கு விடப்படுகிறது. அதனை பள்ளிக்கு மட்டும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் விளையாட்டை மேம்படுத்த ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். அந்த வகையில் கல்வராயன் மலைப்பகுதி, உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாட்டுக்கு தனித்திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் அறிவிக்க உள்ளார் என தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தனது தொகுதியில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதல் நிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த நிதியில் மினி ஸ்டேடியம் அமைப்பது என்பது போதுமானதாக இல்லை. பல மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்ட போது இது தெரிய வந்தது. ஆகவே இத்திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் போன்று கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தார். இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், தருமபுரி தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் குழந்தைகள் மையத்திற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலளித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, 2026-27 பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதும் 1000 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் புதிய கட்டடம் முன்னுரிமை அடிப்படையில் அமைத்து தரப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சத்யபாமா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதியில் உழவர் சந்தைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தமிழக விவசாயிகளுக்கு அவர்களின் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எங்கெல்லாம் உழவர் சந்தைகள் தேவைப்படுகிறதோ அங்கு புதிதாகவும் ஏற்கனவே செயல்படும் உழவர் சந்தைகளின் தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், நீட் ஒழிப்பு போராட்டத்தில் தனது இன்னுயிர் ஈந்த மனைவி அனிதாவின் நினைவு நாளான இன்றைய தினம் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அஞ்சலி கூட்டத்திற்கு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பாக 15 நாட்களுக்கு முன்பே காவல்துறையிடம் அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் திடீரென இந்த அஞ்சலி கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஆகவே நீட்டிற்கு எதிராக அங்கு போராட்டம் நடக்கவில்லை, அனிதாவின் நினைவேந்தல் கூட்டமே நடைபெறவுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய முடிவை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, நினைவேந்தல் கூட்டம் நடந்த கடந்த 22ஆம் தேதியே அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தனர். ஆனால் பெசன் நகரில் வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்றும் விழா 10 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது. அதே பகுதியில் எல்லையம்மன் கோயில் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகளவு பக்தர்கள் கூடுவதால் அனிதாவின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும். இதுகுறித்து நேற்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாற்று இடத்தில் நினைவேந்தல் நடத்திக் கொள்ளவும் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அளித்திருப்பது தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏவா வேலு, அதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்கவும் வீடுகளை காலி செய்யக்கூடிய நீதி

மற்ற உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன், திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். அது மட்டுமன்றி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கும் பணி விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், நேற்றைய தினம் காமராஜருக்கு மெரினாவில் அடக்கம் செய்ய அப்போதைய முதல்வர் கருணாநிதி மறுத்துவிட்டார்

0: கருணாநிதி உடனடியாக அவரது இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது கருணாநிதி குறுக்கிட்டு, ஒரு தேசிய தலைவரின் உடலை இங்கே வைத்திருக்க வேண்டாம் எனவும், ராஜாஜி அரங்கத்தில் மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கவும் உத்தரவிட்டார் என்றும் கூறினார். இதன் பின்னர் காந்தி மண்டபம் அருகிலேயே காமராஜர் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இரவு முழுவதும் கண் விழித்து மேற்கொண்டார். இதுகுறித்து அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் பேசிய தகவல்கள் எல்லாம் ஆவணமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இதை மறுத்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் இது தொடர்பான ஆவணங்களை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் பேசுகையில், கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற விலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு உயர்ந்து அத்தியாவசியப் பொருட்களுக்கான காய்கறிகள், வெங்காயம் போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளது. வெங்காய உற்பத்தி குறைந்துள்ளதால் வெளிச்சந்தைகளில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், முதல்கட்டமாக நகரப்பகுதிகளில் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள், அமுதம் அங்காடிகள், நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், நகரப்பகுதிகளில் உள்ள 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட 8739 நியாய விலைக் கடைகளில் 3ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ வெங்காயம் விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து நகர்ப்புற மேம்பாட்டுக் குழுமங்களின் நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் முழுநேர தலைவரையும் முழுநேர உறுப்பினர் செயலாளரையும் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்த்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திரு விஜய பாலாஜி, திரு முகமது பர்வேஷ், மதன் ராஜா ஆகியோர் வெளியிட்டனர். இதையடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி கணேசன் தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் 349 தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 2,78,619 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும், அதேபோன்று கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 41 புதிய அரசு தொழில்நுட்பக் கல்லூரிகள் 297 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் விக்னேஷ், கள்ளக்குறிச்சி தொகுதியில் கரும்பு மக்காச்சோளம் அதிக அளவில் விளைவதால் அங்கு எத்தனால் தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், அரசு சட்டக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயசுதா, தமது ஆரணி தொகுதியில் நெசவாளர் அதிகளவில் உள்ளதால் அவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நெசவு நூல்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமன்றி திருவண்ணாமலையிலிருந்து ஆரணியை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விருதாச்சலம் தொகுதியில் புதிய தொழில் நிறுவனங்கள் கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதிக அளவில் விளையும் முந்திரி, பலா போன்ற விளைபொருட்களுக்கு சேமிப்பு கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார். இதேபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நித்யானந்தன், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரி ஐங்கரன், மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கடற்கரை ராஜ், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி பிரசாத் ஆகியோர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசினர். இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தங்களது பதிலுரையில் விளக்கம் அளித்தனர். சட்டமன்றத்தில் காமராஜர் நினைவிடம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து காரசார விவாதத்துடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா.
2: சென்னை விமான நிலையத்தில் உயிர் காக்கும் AET மருத்துவ கருவி அமைக்கப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்பட்டு உயிர் காக்கும் வகையில் தனியார் மருத்துவமனை சார்பில் AET எனும் உயிர்

0: காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஹார்ட் சேவ் என்ற திட்டத்தின் கீழ் இந்த உயிர் காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குனர் ராஜா கிஷோர் மற்றும் தனியார் மருத்துவமனை குழு நிறுவனர் மணிவண்ணன் செல்வராஜ் ஆகியோர் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தனர். திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து முனைமங்களிலும் முழுவதிலும் 13 தானியங்கி AET கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பயணியர் மற்றும் பணியாளர்கள் பயனடைவதுடன் மாரடைப்பு ஏற்படும் முதல் சில நிமிடங்களிலேயே இந்த AET கருவி மற்றும் CPR சிகிச்சை வாயிலாக உயிர் காக்கும் உயர் சிகிச்சை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு இயற்கையோடு இணைந்து வாழுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காலநிலை மாற்றத்தில் வளர்ந்து வரும் சவால்களை பற்றி வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித முன்னேற்றமும் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும், காலநிலை விழிப்புணர்விலிருந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டியதன் அவசியத்தை இந்த விவாதம் சுட்டிக்காட்டின. சுற்றுச்சூழலின் மாநாடு இயற்கையுடனான மனித குலத்தின் உறவை மறுசீலனை செய்வதற்கு நமது கல்வி நிறுவனங்கள், பணியிடங்கள், சமூகங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் காலநிலை உணர்வை அர்த்தமுள்ள செயலாக மாற்றுவதற்கு இந்நிகழ்ச்சியானது நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக காத்தாடி விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடி வீரர்கள் வானில் பறக்கவிட்டனர். இதில் கடந்த 4 ஆண்டுகள் நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு ஆன்லைனில் 150 ரூபாயும் நேரடியாக 200 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் உடல் தகுதி இந்தியா இயக்கம் பிட் இந்தியா மூமெண்ட் சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மத்தியில் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த உடல் தகுதி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாங்கலம், மேலாத்தூர், அமரமேடு, பூந்தண்டலம் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு சைக்கிள் பேரணி வீதி வீதியாக சென்று அங்கு வசிக்கும் மக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் மத்தியில் மத்திய அரசின் உடல் தகுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய தனியார் கல்லூரி வணிக மேலாண்மை இயக்குனர் மாறன் அவர்கள் பேசுகையில், இந்தியா இளைஞர்களின் கையில் இருப்பதால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவை வழி நடத்துபவர்கள் இளைஞர்கள்தான். அவர்களால் மட்டுமே ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த நோக்கத்திற்காக இந்திய பிரதமர் இந்தியாவின் அனைத்து இளைஞர்களும் இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் கைகோர்த்து இந்தியா முழுவதும் மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்கின்றனர். நாம் அனைவரும் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இளைஞர்கள் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாகவும் தன்னறிவு பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது இந்தியா தன்னறிவு பெற்றதாக இருக்க வேண்டும் எனவும் மிதிவண்டி பயணத்தின் மூலம் இதுவே செய்யப்படுகிறது. இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, கிராமப்புற இளைஞர்களும் ஒரு முன்மாதிரியாகவும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் இந்த மிதிவண்டி மாரத்தானை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது.
1: இதுவரை செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேகா.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக

0: தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டை ஒட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30 ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 மற்றும் 3 நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15 தேதி முதல் நவம்பர் 30 தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே மன்னர் ஐந்தாம் ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது

0: இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் ஐந்தாம் ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி.

0: இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: காய்கறி பயிர்கள் இன்னைக்கு அதிகமாக பரவலாக மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய பெருமக்கள் சவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இருக்குது. அது சமச்சீர் எல்லா சத்துக்களும் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளுக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்முடைய உணவு முறைகள் இருக்கோ, செடிகளுக்கு அதே மாதிரி தாங்க, அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கணும், தேவை அறிஞ்சு கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் ஒரு புரிதல் இருந்தாலே நம்மளுடைய விவசாயம் முக்கியமாக வந்து காய்கறி பயிர்களுடைய மகசூல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து காய்கறி பயிர்களும் சரி எல்லா பயிர்களுக்கும் சரி மகசூல் எடுக்கணும்னா ஒரு காரணி அல்லது ரெண்டு காரணி மட்டும் பத்தாது. ஒரு விவசாயம் தேர்வு பண்ணக்கூடிய ரகங்கள் ஆரம்பிச்சு தரமான விதைகள், தரமான நாற்றுகள், நடவு பண்ணக்கூடிய முறைகள், குறிப்பிட்ட அளவு இடைவெளி, களை இல்லாம செடிகளை பராமரிச்சு, தேவைப்படக்கூடிய அளவு தண்ணீர், தேவைப்படக்கூடிய உரங்கள், அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான பூச்சி நோய்கள் வந்துச்சு அப்படின்னா அதுல எப்படி நம்மளுக்கு அந்த செடிகளை பாதுகாத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய வந்து பக்குவமா கொண்டு வரோங்கிற மாதிரி எல்லா காரணிகளையும் பயன்படுத்துறாதான் அந்த ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள் சொல்றோம். அந்த ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லா பயிர்களும் இருக்கும். அந்த ஒருங்கிணைந்த முறைகள் முக்கிய காரணியாக உள்ளது நம்மளுக்கு இந்த சமச்சீர் உர மேலாண்மை முறைகள். காய்கறி பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில காலகட்டங்கள்ல வளர்ச்சி பருவம் இருக்கு, பூ பிடிக்கிற காலம் இருக்கு, அறுவடை பண்ணக்கூடிய காலங்கள் இருக்கு. அந்தந்த காலகட்டத்துக்கு சில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு வகையான சத்துக்கள் தேவைப்படும். அது என்ன நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உரங்களை கொடுத்தோம்னா கூடுதலான மகசூலோட மண்ணுடைய வளங்களை மேம்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்க மாதிரி இருக்கு. பேரூட்ட சத்துக்கள், நூட்ட சத்துக்கள் சொல்லக்கூடிய பதினேழு வகையான சத்துக்கள் ஒரு செடிக்கு தேவை. இந்த பேரூட்ட சத்துக்கள், நூட்ட சத்துக்கள் பாதி அளவு இயற்கை உரங்களா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மக்கிய தொழு உரங்கள், மண்புழு உரங்கள், பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்கள், பஞ்சகாவியா இலைவெளி மூலம் கொடுக்கக்கூடிய ஊக்க மருந்துகள் உரங்கள் சொல்லலாம். செடிகளுடைய வளர்ச்சிகள் தொடர்ந்து இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காய்கறி பயிர்கள் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற நம்மளுக்கு எல்லா பயிர்கள் இருக்கு. விவசாய பெருமக்கள் ரகமும் பயன்படுத்துறாங்க, வீரிய ஊட்டங்களும் பயன்படுத்துறாங்க. வீரிய ஊட்டங்கள் பயன்படுத்துறப்ப ரெண்டு மடங்கு அதிக மகசூல், நாற்றகத்தை விட வீரிய ஊட்டங்கள் ஒரு மழை பெஞ்சா எக்ஸசா கொடுத்தோம்னா ஒன்றும் அடிச்சிட்டு போகிற வாய்ப்பாக இருக்கும், சரி எடுத்துக்கலாம். இல்லை வந்து வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஆவியாகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகள் எடுத்துக்கிறப்ப மீதி வந்து நம்மளுக்கு இந்த விரயமாகிறது ரொம்ப தடுக்கப்படுது. காய்கறி நெய் மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பயிர், ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா குறைஞ்சது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் காய்கறி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. தேவைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த 300 கிராம் காய்கறியை வந்து நம்மளுக்கு மூணாக பிரிக்கலாம். பூமிக்கு கீழே வைக்கக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகை காய்கறிகள் சொல்கிறோம், கேரட்டு, முள்ளங்கி இது மாதிரி எல்லாம் ஒரு 75 கிராம். மீதி இருக்கக்கூடிய வந்து கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை, சிறுகீரை இருக்கலாம், அரைக்கீரை இருக்கலாம், நம்ம ஊரில் விளையக்கூடிய முருங்கை இருக்கலாம், அதிகமாக இரும்புச்சத்து அதிகமாக உள்ள ஒரு பயிர், அந்த மாதிரி கீரை வகைகள் 125 கிராம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா பல வகை காய்கறி சொல்லக்கூடிய தக்காளியோ வெண்டைக்காயோ இல்லை புடலங்காயோ அவரைக்காய் இது மாதிரி இருக்கலாம் 100 கிராம். ஸோ இது மாதிரியான அளவு நம்மளுக்கு எடுத்துனோம்னா நம்மளுக்கு எப்பவுமே ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லதுனால காய்கறியோடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. அந்த தேவைகளுக்கு அதிகமாக பண்ணுறப்ப இது மாதிரியான நிர்வாக முறைகளை சமச்சீர் உரம் மேலாண்மை பண்ணுற மாதிரி இருக்கலாம். மண் பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க.
0: இதுவரை காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேர்களி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கதையை தான் இருக்கீங்க. ஏதோ நானும் நிலம் வச்சிருக்கேன், நானும் விவசாயம் பார்க்குறேன்னு இங்க எல்லாம் சும்மா பேருக்கு தான் நடக்குது, செயல்ல ஒன்னுத்தையும் காணோம்.
5: என்ன பட்டக்கா, தன்னந்தனியா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க?
4: வா வா முத்தழகு, என்ன இப்படி தனியா புலம்பு விட்டாரு உங்க மாமா? என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரம் அப்படி.
5: அக்கா என்ன, நீங்க பொசுக்குன்னு மாமாவை குத்தம் சொல்லிவிட்டீங்க. மாமா உங்களை எம்பிட்டு நல்லபடியா பாத்துக்கிறாரு.
4: ஏது, நீ தான் பார்த்த? அடப்போ முத்தழகு, இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சுதான் இந்த வட்டம் வெள்ளாமை வேலைகளை ஆரம்பிச்சாரு. இப்ப முதலுக்கே மோசமாகற நிலைமை தான்.
5: என்னக்கா இப்படி சொல்றீங்க, ஏன் என்ன ஆச்சு? மாமா விவசாய வேலைகளில் கண்ணும் கருத்துமால இருப்பாரு.
4: எல்லாம் இருப்பாரு தான், ஆனால் என்ன போதாத நேரமும் தெரியல. இந்த வட்டம் விளைச்சலே இல்லை முத்தழகு.
5: ஏங்கா, அப்படின்னா விளைச்சலுக்கு ஏற்ற உரமாக வாங்கி போட வேண்டியது தானே?
4: அப்படி தான் பிள்ளை வாங்கி போட்டாரு. பக்கத்தில் இருக்கிற மாயாண்டெண்ணெய் நிலத்தில் நல்ல மகசூலாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அவர் நிலத்தில் என்ன உரத்தை போட்டாரோ அதை கேட்டு தான் இவரும் வாங்கி போட்டாரு. ஆனாலும் மகசூலே இல்லை.
5: அக்கா இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உரத்தை போட்டது தான் தப்பு.
4: பின்ன என்ன பண்ணுறது பிள்ளை, அவங்க அப்படி போட்டு தானே விளைச்சல் அமோகமாக வந்திருக்கு.
5: அக்கா முதல்ல உங்க நிலத்து மண்ணை பரிசோதனை பண்ணுங்க.
4: மண்ணை பரிசோதனை பண்ணணுமா? நீ சொல்றது என்னமோ, நமக்கு மேலுக்கு முடியாதப்ப டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி இல்லை இருக்கு?
5: அக்கா கிட்டத்தட்ட அதே தான்.
4: சரி, அதை எப்படி முத்தழகு பண்றது?
5: எல்லாமே என்கிட்டயே கேட்டா எப்படி? நீங்க என் கூட வாங்க, நம்ம ஊரு வேளாண் அலுவலகத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்.
4: முத்தழகு, இங்க நான் வந்துட்டோம், இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
5: சொல்றேங்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
6: விளைச்சலுக்கு வித்து தான் ஆதாரம்பாங்க.
7: ஆமா,
6: அதே விளைச்சலுக்கு மண்ணும் ஆதாரம். சரியான மண் வளம் இருந்தால்தான் நாம் போடுற வித்து முளைக்கும். வளமான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்கிறது, அதற்கு என்ன ஆதாரம்?
7: மண்ணில் வந்துட்டு நம்ம பார்வையால் சொல்ல முடியாது, அதனால் நாம் மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் வந்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னது அப்படி தான் நம்ம வந்துட்டு மற்றபடி உரங்கள் பரிந்துரை மற்றும் அந்த மண் வளம் மேலாண்மை மற்றும் பார்க்க முடியும்.
6: மண் பரிசோதனையினுடைய முக்கியமான நன்மைகள் பற்றி,
7: மண் பரிசோதனையில் வந்துட்டு முக்கியமான நன்மைகள் என்னன்னாக்க, அதிகப்படியான உரம் வந்து நாம் விவசாயிகள் வந்து நம்ம என்ன பக்கத்து வயல்காரர் வந்து போன வருடம் போன மகசூலப்போ நல்லா போட்டு வந்தது அப்படின்ட்டு அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதையே வந்துட்டு விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அல்லது வந்துட்டு லோக்கலில் இருக்கிற அந்த உரக்கடைக்காரங்க வந்துட்டு பரிந்துரைக்கிறத வந்துட்டு இவங்க நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும், அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த இட மண்ணில் வந்துட்டு என்ன

0: சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். இதுலேயுமே வந்து ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. ஊட்டச்சத்து சமநிலை என்னன்னா, இப்போது நம்மளுக்கிட்ட வந்துட்டு பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்ற ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான் இப்போ வந்துட்டு உரங்களாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு அடிப்படை சத்துக்கள் அப்படின்னு அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குது. அது 18 வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஒரு பயிர் வந்து நல்ல மகசூல் தரணும்னா. இந்த 18 வகையான சத்துக்களில் நாம் உரங்களாக வந்துட்டு பேரூட்ட சத்துக்கள், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 5 வகையான சத்துக்கள் வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு குறைபாடுகள் காட்டியிருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக போயிட்டால் இன்னொரு ஊட்டச்சத்து தாவரம் உறிஞ்சதெல்லாம் குறைச்சிரும். அப்போ நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தலைச்சத்து நைட்ரஜனுக்கு உரம் அதிகமாக போட்டுருங்க, அல்லது மணிச்சத்துக்கு உரங்கள் அதிகமாக போட்டுருங்க. இதில் வந்துட்டு எதிர்வினையாக என்ன நடக்கும் அப்படின்னா, துத்தநாகம்னு இருக்கு இல்லைங்களா, ஜிங்க்னு இருக்கும், அதை உறிஞ்சதில் வந்துட்டு தாவரம் உறிஞ்சதில் அப்படியே தடைப்படுத்தி அதில் வந்துட்டு துத்தநாக குறைபாடை வந்து ஏற்படுத்தும். இதனால் இந்த 18 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்களா, இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா வரும்னு சொன்னீங்களா, இந்த 18 ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் மகசூலில் பாதிக்கப்படும். 18 இருந்தால் தான் நல்ல மகசூல், இதில் ஒன்று இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க.
1: மண் பரிசோதனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு வழிமுறைகள் என்ன, மண் மாதிரி எடுக்கிற முறை என்ன, விளக்குங்க.
0: ஓகே, மண் பரிசோதனை நம்ம செய்யணும் அப்படின்றதில் ஒரு வயல் இருக்குங்க. அந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாதிரின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு குறுகிய சதுரம் சதுரமாக தான் அவங்க வயலை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சதுரத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சாம்பிள் ஒரு மாதிரிகள் எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்க, எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்க, இப்போ எடுக்கிற இடம் நான் தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எருவு குழிகள், நம்ம மாட்டு சாணம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுவோம்னீங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிற எருவு குழிகள், அப்புறம் நிழலடி, அப்புறம் மாட்டு பட்டிகள், அந்த பகுதியில் எடுக்கக்கூடாது. தாழ்வான இடம், மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது. நிழலடி மரம் நிழலடி இருந்தால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம பாசனத்துக்காக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுறது இல்லைங்களா, அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. வாய்க்கால் வழிகளில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. வரப்புகளில் எடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, வெட்ட வெளியாக பயிர்கள் தெரியும் இல்லைங்களா, பார்த்தா பயிர்கள் தெரியுது இல்லையா, அப்புறம் வெயில் நல்லா படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும். நீங்கள் குறுக்க நெடுக்க நடந்து வயலில் நடந்து போகிறீங்க, தோராயமாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க, குறுக்க நடுக்க நடக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு 4-5 இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே தான் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த மேல் பரப்பில் வந்துட்டு புற்கள்லாம் இருக்கும், அதை செதுக்கி எடுத்துடுறீங்க. குச்சிகள் சருகுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஆங்கில எழுத்து வி வடிவம் இருக்கு இல்லைங்களா, வி வடிவத்துக்கு வெட்டி அந்த மண்ணை எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டுட்டு, இந்த சாயில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணையே வெட்டி ஒரு 2 பக்கமும் மண்ணை வெட்டி எடுத்தீங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மண் தேரும். இப்போ ஒரு 6 இடத்துல எடுக்கிறீங்கனாக்க 1/2 கிலோங்கும் போது 6 இடத்துல வந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை எடுத்துட்டு நிழல் பகான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விரிப்பு தார்ப்பாயோ ஏதோ விரிச்சிட்டு அதில் மண்ணை வந்துட்டு கொட்டி நல்லா வந்துட்டு கலக்குறீங்க. இந்த 6 இடத்துல எடுத்த இந்த 3 கிலோ மண்ணை வந்து நல்லா கலக்குறீங்க. அதில் கல் சருகுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போது பகுதி பிரித்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். எப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வந்துட்டு சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் நல்லா பரப்பிட்டு கூட்டல் 6 பெருக்கள் அந்த மாதிரி 4 பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்துட்டு விளக்கிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணை வந்துட்டு திருப்பி வந்துட்டு 3 கிலோ இருந்தது இப்போ 1.5 கிலோ வந்திருக்கும். திருப்பி அதே மாதிரியே பரப்பி கூட்டல் குறைய இது பண்ணிவிட்டு அதில் 2 பிரிக்கிறீங்க, 2 விலக்கி விடுறீங்க, 2 மட்டும் சேர்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு 750 கிராம் வந்திருக்கும். திருப்பி இதை பண்ணும்போது ஒரு 400 to 500 கிராமுக்கு மண் கிடைக்கும். இந்த மண்ணை வந்துட்டு ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வயல்னு உங்களுக்கு விவசாயிகள் ஒவ்வொரு வயலுக்கும் நீங்களே ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 2, 3 பேர் கொடுத்துட்டு என்ன நாளில் எடுத்தோம், என்ன இடத்துல எடுத்தோம், சர்வே நம்பர் இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
1: மண் மாதிரி எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம்,
0: நேரம் அப்படிங்கும் போது மண் வந்து நீங்கள் ஒரு மகசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பயிர் சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே செல்றேன்னா, ஒரு வருஷத்தில் 3 போகம் பண்ணுறீங்கன்னா 3 போகமும் செய்தாகணும். இது வந்து விவசாயிகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு செயல். என்னன்னாக்கா நெல் வாங்குறாங்க, தரமான நெல் பார்த்து வாங்குறாங்க, மண்ணெல்லாம்

0: கொடுக்குறாங்க, பயிர் நடுறாங்க, அதுக்கு ஏற்ற உரங்களை கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் விவசாயிகள் இது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகசூல் செய்யும் போதும் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் உரம் மேலாண்மை வந்து மண்வள அட்டைப்படி நம்ம கொடுக்க முடியும்.
1: மண்வள அட்டைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க, மண்வள அட்டைனா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் விவரங்கள்?
0: மண்வள அட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காரணிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். பிஹெச் அமிலக்கார, மண்ணையோட அமிலக்கார சமநிலை, அப்புறம் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை, அப்புறம் அங்கக கரிம கார்பன், அப்புறம் பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இதை இத்தனையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வகத்தில் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நம்பரை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். உங்கள் மண்ணில் வந்துட்டு பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஒரு எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குன்னாக்க குறைவு அதோட ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் மீடியமாக நடுத்தரமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இதுக்குள்ளார கொண்டு வந்து ஆய்வகத்தில் இது பண்ணி ஆய்வகம் தரவுப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுப்போம். எப்படின்னாக்க
1: என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம்னு,
0: ஒவ்வொரு பயிருக்கும் எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு வந்து அதோட நெல் பயிர் ஊட்டச்சத்துக்குன்ட்டு ஒரு பரிந்துரை இருக்குது. என்னன்னாக்கா 150-50-50 என்பிகே கேஜி பர் ஹெக்டர் அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்குது. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மண் வளத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மண் வளத்தில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது, பாஸ்பரஸ் நடுத்தரமாக இருக்குது, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கம்மியாக இருக்கிற இடத்துல நாம் வந்துட்டு உரம் வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதை அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு அதை அதிகப்படுத்துவோம். நடுத்தரமாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
1: மண் பரிசோதனை செய்யும் போது வேறு என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் தேவை, அளவுகள் தேவை, அதற்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நாம். நேரடி உரங்கள் அல்லது கலப்பு உரங்கள் அப்படிலாம் பரிந்துரை பண்ணுறோம். அந்த வகையில் இன்னும் வேறு என்னென்ன விளக்கங்கள் விவரங்கள் நமக்கு கிடைக்கும்?
0: இப்போ நெற்பயிரே வச்சுக்கோங்களேன், இந்த நெற்பயிருக்கு வந்து முக்கியமான பருவங்கள்னு ஒன்று இருக்குது. முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க ஒரு நாளாக வந்து 4 பருவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். மண் வளத்தில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, உரங்களால் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த சத்துக்களை பருவங்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னாக்க இந்த உர மேலாண்மையில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, நாம் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கல, மண்ணுக்கு நாம் ஊட்டச்சத்தை கொடுத்தோம். மண்ணிலிருந்து தான் வந்து பயிருக்கு போகுது. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து. அதில் என்ன அப்படின்னாக்க பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம், அதுவும் வந்து நம்ம பிரித்து தான் கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம்னாக்கா பயிர் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க பயிருக்கு வந்து இந்த தூறு கட்டும் சமயம், அடி உரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அடுத்தது தூறு கட்டு சமயம், அப்புறமேல் வந்துட்டு அந்த பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, அந்த பூக்கள்
1: வெளிவரும்
0: சமயம், அப்புறம் வந்து பால் கட்டுற சமயம், இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு நம்ம உரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்துட்டு இது ஸ்பிளிட் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரித்து நம்ம வந்துட்டு உரங்களை கொடுப்போம். அதில் கொடுக்கும் போது கரெக்டாக வந்துட்டு சரியான உரத்தின் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான அளவு கொடுக்கணும், சரியான நேரத்தில் அந்த டைம் சொன்ன இல்லைங்களா 4 வகையை ஒன்று அந்த டைமில் கொடுத்தோன்னிங்கனாக்க உர மேலாண்மை வந்துட்டு சீராக ஊட்டச்சத்து மனநிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.
1: இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகளும் அதற்கு துணை போகிறாங்க, நல்லது தான். இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண் பரிசோதனையின் பங்கு என்ன அந்த இடத்துல?
0: நல்ல கேள்விங்க. இதில் வந்துட்டு இயற்கை உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரசாயன உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கூடவே வந்துட்டு ஒருங்கிணைந்த உர மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இயற்கை உரங்களான கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட், இதில் வெறுமை மண்புழு உரம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது இது வந்துட்டு மண்ணில் வந்துட்டு ஒரு என்னன்னாக்க நம்ம கொடுக்குற உரம் வந்து ஒரு கேட்டானி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவோம்னாக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து சில டைமில் பயிருக்கு தேவையான டைமில் இது கொடுக்காது. அதுவே வந்துட்டு நம்ம இந்த கரிம அங்கக பொருட்களான கம்போஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில், இது என்ன பண்ணுவோம்னாக்க சத்துக்களை வந்துட்டு பிடித்து வச்சுக்கிட்டு பயிர்களை

0: தேவையான போது அது கொடுக்கும். அப்புறம் என்னன்னாக்க இதில் உயிர் உரங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையில் நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இவைகள் எல்லாமே என்னன்னாக்க இந்த உரங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறவங்க. எப்படி அப்படின்னாக்க நைட்ரஜனை வந்துட்டு அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைச்சத்தை வந்துட்டு இந்த அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது. இந்த அசோஸ்பெரிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தேவையான போது கொடுக்குற மாதிரி அது ஒரு நல்ல வேலையை செய்யுது. அதே மாதிரியே பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா பாஸ்பரஸை வந்துட்டு கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். பொட்டாசியம் சொலிபிளைசிங் பாக்டீரியா பொட்டாசியத்தை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா ஜிங்கை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும்.
1: இப்போ இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்பாடு அல்லது கனிம உரங்களின் உபயோகம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய நிலைமையில் இருக்கணும், அவர்களது விவசாயம் லாபகரமான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனைங்கிறது அவசியம்.
0: அவசியம்
1: மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாம் என்ன விவசாயிகளுக்கு?
0: நம்மள்கிட்ட ஆய்வுக்கூடம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து தந்துட்டுருக்கோம். அவங்க கொண்டு வர சாம்பிள் மண் சேகரித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு 250 ரூபாயும் வாட்டர் சாம்பிள் நீர் பரிசோதனைக்கு 200 ரூபாயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.
1: இது குறித்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: ஆ, தொடர்பு கொள்ளலாம்.
1: ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 88 88 38 38 38 13 13 64 64.
2: என்ன பட்டக்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஆமாம் முத்தழகு, இம்பிட்டு காலம் இது தெரியாமல் இருந்திருக்கோமே. மண்ணை பரிசோதனை பண்ணாமல் மேலும் மேலும் உரத்தை போட்டு காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருந்திருக்கோமே.
2: உங்கள் மண்ணில் என்ன சத்து குறைவாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற சமச்சீர் உரத்தை கொடுத்தா நீங்களும் விளைச்சல அமோகமாக அள்ள முடியும்.
3: முத்தழகு, இந்த விஷயத்தை உடனே என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மண் விளையாட்டையே போட்டுக்கணும். வாப்புள்ள போவோம்.
2: அக்கா இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க பாருங்க.
3: அட, ஆமாம், யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க பிள்ளை?
2: கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. அதையும் கேட்போம்.
4: உங்களுடைய கடந்த கால வேளாண் ரீதியான அனுபவத்தை சொல்லுங்க.
5: அரசு வேலையில் இருக்கக்கூடிய டைம்ல தானே வந்து நம்ம வேளாண்மை துறையில தான் என்னுடைய சேவைகள் இருந்தது. 2 வருஷம் தானே வந்து நான் டீ கல்லுப்பட்டியில பயிற்சி எடுத்த மரபு விவசாயிகளுடைய ஒண்டி தானே வந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி தான் எனக்கு கிடைச்சது. 1997 தானே வந்து வளர்ச்சி பணியாளராக ஓய்வு பெற்ற பிறகு 25 வருஷமாட்டு இந்த விவசாயத்திலே தான் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு தானே கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் நிலம் உண்டு. எங்களுக்கு எல்லாம் நஞ்சை புஞ்சை தோப்புகள் இதெல்லாம் இருந்து நான் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த நிலங்களை அவ்வளோ தானே வந்து என் கைவசம் எடுத்து நான் அதை தானே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால என்னுடைய உடல்நிலை நல்லாயிருக்கு.
4: நான் வந்து ஓய்வுக்கு பின்னால் என்னுடைய 7 ஏக்கர் விளைநிலத்தையும் கைவசம் எடுத்து சிறுபிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்?
5: நான் இன்னைக்கு 25 வருஷம் விவசாயத்தில் ஈடுபட்டதுனால தான் என்னுடைய உடல்நிலை நல்ல முறையில் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தானே வந்து எப்படி 2 நாள் தானே வந்து நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். கம்ப்ளீட்டாக நெல் விவசாயத்தில் தான் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன். இந்த நெல் விவசாயம் தான் வந்து மேக்சிமம் 1 ஏக்கருக்கு 3000 கிலோ நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: இந்த 3000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்காக கையாண்ட வழி நுட்பங்கள் என்ன?
5: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவேன்.
4: இயற்கை உரங்கள் அப்படிங்கிறதுக்காக இலை தழைகளா இல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது கூட என்னுடைய பணியில ஒரு அங்கம்ங்கிறீங்களா?
5: அதாவது கொலைய போட்டு தான் நான் பயிர் வைக்கிறது. அது போக இந்த சீசன்ல பயறு குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்துல விதைச்சு விட்டுருவோம். அது இல்லாத முறையில் ஊட்டமேற்றிய சாணி உரம் 50 கிலோ சாணி உரம், 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ ஃபேச பாக்டீரியா, 10 பாக்கெட் அசோபயிரில், 10 பெட்டி தானே வந்து செம்மண், இந்த 3ஐயும் கலந்து குவியல் முறையில் தானே வந்து வச்சு அது நீத்தின முறை அதை எடுத்து பயன்படுத்தியாச்சுன்னா 1 டன் சாணி உடம் போடுறதுக்கு உண்டான சக்தி அதில் இருக்குது.
4: மற்ற

0: விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்களையும் உட்படுத்திட்டீங்களா? அப்படி
1: என்னுடைய நிலத்தினுடைய தன்மையை பார்த்து தான் பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதில் ஈடுபடுதாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல தானே வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு தானே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
0: கொள்முதல் நிலையத்தை அணுகணும், கொள்முதல் நிலையம் வழியாக விற்பனை செய்து நாமளும் வருவாய் பெறணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கு வராங்கன்னா வழிகாட்டுதல் சொல்லுங்கள், என்ன செய்யணும் அவங்க விவசாயிகள்?
1: விவசாயிகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிட்டா அடங்கல், வங்கி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி இதோடு அட்டாச் பண்ணிட்டா போதும். சொந்த ஆள்கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும், அது இதுன்னா விஷயம் இல்லை. அதனுடைய சிட்டாடங்கள், இந்த பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸினுடைய சான்றிதழ், இவ்வளோ இருந்தாலே போதும். அதாவது ஈரப்பதம் 17% இருக்கணும்னு நான் அனுபவிக்கிறேன். சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய விவசாயி 100 கோட்டை நெல் அவன் உற்பத்தி பண்ணுதான்னு வைங்க, இதை கொள்முதல் பண்ணியாச்சுன்னா 500 ரூபாய் வீதம், 50,000 ரூபாய் ஒரு ஏக்கரில் கிடையாது.
0: இது வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை அனுபவபூர்வமாக கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க.
1: இந்த விவசாயத்தில் நிலைச்சு நிற்க காரணமே எனக்கு இதுதான். மார்க்கெட்டிங் கமிட்டி, கொள்முதல் நிலையம், இப்போ தானே வந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணுதாங்களே, இந்த இதனால தான் இந்த விவசாயம் இல்லாமல் இருந்தால் நஷ்டம்.
0: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா, தேவைங்கிறீங்களா, அல்லது இல்லை செயற்கையில் கூட சில விவசாயிகள் வந்து லாபகரமான சாகுபடியை எடுக்கிறாங்கங்கிறீங்களா?
1: கண்டிப்பாக தான் வந்து கால்நடை தேவை. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இடத்துல தானே வந்து இன்னைக்கு 2 பால் மாடாவது நிற்கணும். பழைய காலத்தில் 10 வண்டி 15 வண்டி தானே வந்து தொழுவராக அடிப்பாங்க வயலுக்கு, இப்போ அது குறைஞ்சி போச்சு. 300 கிலோ சாணி இருந்தாலே போதும், சூடமான ஸ்பெக்டோபாக்சியோ அசோபயிரிலோ இதுவோட போட்டு கலக்கி குவியல் முறையில் உரமாக்கி பயன்படுத்தினாலே போதும்.
0: இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த மாதிரியான நுட்பங்களை கையாளணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லித்தந்தது யார்?
1: இது நம்ம மாவட்டத்தில் தானே வந்து கேவிக்கில் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், நேரடியான முறையில் தானே நம்ம ஃபீல்டுக்கே வந்து நிவர்த்தி பண்ணுதாங்க.
0: இயந்திரமயமாதல் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்படி
1: கண்டிப்பாக, அதாவது மனிதனுடைய உழைப்பும் வேணும், இயந்திரமும் வேணும். 1 ஏக்கர் தானே வந்து அறுத்து சூழடிச்சு நெல்லை கெட்டதுக்கு 40 ஆட்கள் ஆகணும். ஆனால் அதே இதில் 1.5 மணிக்கு நேரத்தில் 2500 ரூபா இதில் நமக்கு தானே வந்து நெல்லையும் தனியாக எடுத்துடலாம், வைக்கலையும் தனியாக எடுத்துடலாம்.
0: விதை நெல் சேகரிப்பு, விதை நெல் பாதுகாப்பு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
1: விதை நெல் தானே வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்குதாங்க. மின்னாலையெல்லாம் என்னன்னா ஒரு வயலில் தானே வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி தனியாக சாணி உரத்தை போட்டு அதை கையால் அறுத்து சூடடித்து தலையடி அடித்து அதனுடைய நிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் அந்த இதையே மறந்துட்டாங்க.
0: மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்களே, அது நெல் விவசாயத்துக்கும் பொருந்துமா?
1: சம்பா நெல் தானே வந்து இன்றைக்கி அவர் வாங்கி கைக்குள் குத்தல் முறையில் தானே வந்து அரிசி ஆக்கி இன்றைக்கி 1 கிலோ 80 ரூபா வச்சு வச்சுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் தானே வந்து அவள் தயார் பண்ணி வைக்காரு, 1 கிலோ அவள் தானே வந்து இன்றைக்கி 100 ரூபா. அதே நேரத்தில் இன்றைக்கி பொரி தயார் பண்ணி விற்காங்க, அதே போல் மாவு சம்பா புட்டு மாவு தயார் பண்ணி விற்காங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் மில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தானே வந்து தவிடை எடுக்காங்க, அது உம்மியை தனியாக பிடிக்காங்க, தவிடை தனியாக பிடிக்காங்க. சவுண்டு எக்கோ அடிக்காத முறையில் தானே வந்து பிளைவுட் இது இருக்குல்ல அதுக்கு உம்மியை பயன்படுத்துதாங்க. தவிட்டில் இருந்து தானே வந்து தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுதாங்க. தவிட்டு எண்ணெய் தானே வந்து 1 கிலோ எண்ணெய்க்கு 240 ரூபா விலை.
0: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துவதற்காக பயிர் உளுந்து சாகுபடி செய்கிறது நல்லதுன்னு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? எப்படி
1: கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தானே வந்து இது என்னுடைய இதில் தானே வயல் அறுப்பு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது முடிஞ்ச உடனே பேச்சுப்பாற தண்ணி ஒரு நனப்பு நினச்சி ஒரு உழவு போட்டு விதைச்சி விட்டுருவோம்.
0: முன்னால் மிதி உளுந்து அப்படிம்பாங்களா, அந்த நடைமுறை இப்போ மறுவிடுச்சா?
1: அந்த மிதி உளுந்து போடுறதுக்கு தானே வந்து நம்ம இப்போ என்னன்னு கேட்டாச்சுன்னா நிலத்தில் ஈரத்தன்மை இருக்கக்கூடிய சமயம் ஆட்களை வச்சு மிதிச்சு விடணுங்க. 1 ஏக்கருக்கு நம்ம மிதி உளுந்து போட்டு நம்ம மிதிச்சு விடணும்னா எப்படியும் 2 ஆள் வேணும். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 800 ரூபா சம்பளம்.
0: இப்போ என்ன நடைமுறையை கையாளுறீங்க?
1: அறுவடை முடிஞ்ச முறை தான் வீசி விட்டு முளைக்க வைக்கிறது.
0: தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கிறது கட்டாயமா, அல்லது அது வந்து ஓரளவு வறட்சியை தாங்குமா?
1: வறட்சியை தாங்கக்கூடியது. மம்பன் இன்னைக்கு 1 கிலோ உளுந்து தானே வந்து 120 ரூபா விளையாட்டு.
0: என்ன காரணம், இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் நிறைய போகங்கள், தரிசா போட்டது மாதிரி நிலத்தை போட்டுட்டு அடுத்த பயிர் நெல்லை தான் ஏற்றுறாங்களே தவிர இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுப்பயிர் அப்படின்னு இந்த மாதிரியான தானிய வகைகளில் ஈடுபாடு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
1: ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இல்லை. முன்னாலையில் வந்து ஒரு புறவுன்னா ஒரு கிராமத்தில் ஒரு 50-60 ஏக்கருக்கு ஒரு புறவாட்டு தான் வந்து அவங்க குழுவாக பிரிச்சுடுவாங்க. நம்ம

0: வயல் அறுத்தவுடனே வரக்கூடிய வருவாங்க, ரெண்டு மரைக்கா மூணு மரைக்கா நெல் அவருக்கு. இப்போ அந்த இது கிடையாது. இந்த பயிர் வைத்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுக்கறதை விட வெளியில் அங்கிருந்து கிடைக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்திடலாம். அங்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
1: உங்க சந்தையினரை இந்த பக்கம் திருப்பியிருக்கலாம்.
0: என்னுடைய சந்தேகம், என் பையன் தானே வந்து வயலுக்கு வருவான், அவ்வளவுதான்.
1: இருந்தாலும் வயல் எங்க இருக்குது, அதுல கையாளக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தேகத்துக்கு தெரியுமா?
0: ஓரளவு தானே வந்து சரி. ஒரே பையன் தான் வயல் அடக்கக்கூடிய சமயம் வருவான், சாப்பாடு கொண்டு வருவான், அங்கே இருந்து கவனிச்சுக்கிடுவான், என்ன எவ்வளோ கூலி ஈலிங்கிறத அவன் கணக்கு பண்ணுவான், பார்த்துக்கிடுவான். இதை செய்யக்கூடிய டைமில் அவங்களுக்கு தானே வந்து லாப நஷ்டங்கள் பார்ப்பாங்க. 25 வருஷமாக அனுபவத்தினால தான் செய்துக்கிட்டு இருக்கு. 3 டன் வச்சு பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, இதை கொண்டு நம்ம மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு ஆகாரம் காணாது. இங்கேயே கொள்முதல் பண்ணக்கூடிய அரிசியை சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்தே தானே வந்து விவசாயிகளுக்கு தானே வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணக்கூடிய திட்டம். இப்போ இந்த சீசனில் அப்படி தான் ஒவ்வொரு மில்லுக்கும் ஒரு 5 மில்லை செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரேஷன் கார்டு உள்ள ஆளுக்கு தரமான அரிசி கிடைக்கும்.
2: என்ன பட்டக்கா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி எம்பிட்ட அருமையாக பகிர்ந்துக்கிட்டாருல்ல.
3: கேட்டேன் முத்தழகு, நெல் சாகுபடி செஞ்சு இம்புட்டு பயனடைஞ்சிருக்காரே இவர். இவர் சொன்னதையும் நான் தெளிவாக கேட்டுக்கிட்டேன்.
2: அக்கா, கேட்டதோட மட்டும் விட்டுறாதீங்க, அதை உங்கள் நிலத்திலையும் செயல்படுத்துங்க. அப்போ தான் அவர் மாதிரி நீங்களும் பயனடைய முடியும்.
3: நிச்சயம் முத்தழகு, இம்புட்டு நாளாக வழிவகை தெரியாமல் தானே வெள்ளாமை வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அதுக்கான எல்லா வழிகளும் கிடைச்சிருச்சு. இனி பாருக்குள்ள.
2: அப்போ இனி பட்டக்காவை கையில் பிடிக்க முடியாது, சும்மா பட்டாம்பூச்சியாக பறப்பீங்க, அப்படி தானே?
3: இல்லையா பின்ன?
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினர்

சிறுவர்களை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம் மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8 மணி 5 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலன்
5: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி
6: நிறைவுற்றது. மதுரை தென்றல் மீண்டும் 20:45 கேட்கலாம். இசைத்தூர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகின்றார் கே வேல்முருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை பாதை நீண்டதனால் வயதின் கோடுகள் முகத்தில் வந்தன. அவை சுருக்கங்கள் அல்ல, அனுபவத்தின் அழகிய வரிகள். குடும்பத்தின் வேர்கள் அவர்கள், பாசத்தின் நிழல் அவர்கள். நேற்றைய நினைவுகளை சுமந்து நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் வழிகாட்டிகள் அவங்க. யார் அப்படின்னா அவங்க தான் அனுபவசாலிகள். நமக்கு எல்லாமே வந்து ஆசானாக இருந்து வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் அவங்களத்தான் இன்றைய நமது இதுவரை நான் நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள் என்னென்ன, அதை நம்மோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சந்திக்கலாம். வணக்கம் அம்மா.
4: வணக்கம் ஐயா.

0: அம்மா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம்.
1: மிக்க மகிழ்ச்சி எனக்கும்.
0: நல்லா இருக்கீங்களா? நீங்க
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: சரிங்கம்மா. அம்மா, நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: என்னுடைய பெயர் வந்து கஸ்தூரி. நான் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். என்னோட ஆப்டர் ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து என்கேஜா வச்சுக்கொண்டிருக்காண்டி மீவின்ற ஒரு ஃபோரத்தில், மதுரை எம்பவர்டு விமன் ஆண்டர்பிரனர் ஃபோரத்தில் டெப்பர்வர் பிசினஸ் அண்ட் கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸும் பண்ணி.
0: சரிப்பா, ரயில்வேல என்னம்மா வேலை பார்த்தீங்க?
1: ஆஃபீஸ் சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனேன்.
0: ரிட்டையர்ட் ஆனது
1: எனக்கு அம்மா அப்பா வந்து பிசினஸ் தான் பண்ணாங்க. எனக்கு கூட பிறந்தது நானு, என்னுடைய பிரதர்ஸ் ரெண்டு பேரும், ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் எக்ஸ்பயர் ஆயிட்டாரு, அம்மா அப்பாவும் பையன் இல்லை.
0: காலேஜ் வரைக்கும் நல்லா சந்தோஷமா படிச்சிருப்போம், படிப்பு படிப்புன்னு இருப்போம், படிச்சு முடிச்சு வேலைக்குன்னு வந்திருப்போம். அடுத்த கட்டம் என்ன பண்ணீங்க?
1: நான் படிக்கிறப்பமே வந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க.
0: என்ன ஸ்போர்ட்ஸ்?
1: கபடி.
0: ஓ, கபடி பிளேயர்.
1: கபடி பிளேயர். அப்பாயின்மெண்ட்மே ரயில்வேல வந்து கபடி அப்பாயின்மெண்ட் தான், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் தான் நாங்க.
0: காலேஜ் படிக்கிறப்ப வந்து கபடி பிளேயர் சொல்றீங்களே, உங்க கல்லூரி நாட்கள்ல வந்து கபடியில என்னென்ன சாம்பியன்ஷிப் பட்டங்கள்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த நினைவுகள் இருக்கா உங்களுக்கு?
1: கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் ஆக்சுவலா ஸ்டேட் பிளேயர், நேஷனல்ஸும் போயிருக்கோம்.
0: நேஷனல் லெவல்ல? அதை பத்தி சொல்லுங்க. ஹல்ல, ஏதாவது வின் பண்ண அனுபவங்கள்?
1: அதாவது நான் நேஷனல்ஸ்ன்றப்போ நம்ம 2019 MGR இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கண்ணனூர்ன்ற இடத்துல ஒரு நேஷனல் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம்.
0: கேரளா கண்ணனூர்.
1: கேரளா கண்ணனூர் அங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கப்போ மேட்ச், அங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கப்பமே இந்த மாதிரி டெத் நியூஸ் வரமே அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணாங்க. அன்னைக்கு மேட்ச் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு 2 days வந்து போஸ்ட்போன் பண்ணிச்சு. எங்களுக்கு இது பண்ணாங்க. எங்களுக்கு அந்த எம்ஜிஆரோட நினைவு இறந்த நாள் வந்து ரொம்ப இதா இருக்கும். அங்க கேரளாவே ரொம்ப இதா இருந்தது.
0: சரி சரி. நீங்க என்னென்ன வேற உங்க டீமோட சேர்ந்து என்னென்ன சாம்பியன்ஷிப்லாம் வாங்கிருக்கீங்க?
1: நிறைய ஸ்டேட் லெவல், நிறைய ஆல் இண்டியா லெவல் டோர்னமெண்ட்ஸ் நிறைய போயிருக்கோம்.
0: ஆல் இண்டியா லெவல்ல எங்க போயிருக்கீங்க?
1: ஆல் இண்டியால வந்து த்ரூஅவுட் இந்தியால எங்க வேணாலும் போயிருக்கோம். காஷ்மீர் போயிருக்கோம், மும்பை போயிருக்கோம், பெங்களூர் மேட்ச் போயிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல ஏ கிரேட் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. திருச்செங்கோடு, சேலம், அந்த சேலத்துல வந்து தேவாரம் அவரோட டீம்ல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம். 87ல
0: 87ல நீங்க
1: அப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம்.
0: அப்பாயின்மெண்ட் கல்லூரி காலங்கள் முடித்தது?
1: கல்லூரி காலங்கள் 83.
0: 83ல நீங்க வந்து ஜியோகிராஃபியை முடிச்சீங்க. சரிங்கம்மா, இப்போ வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய கல்லூரி, பள்ளி கல்லூரி நாட்களை கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து 6th இப்படி படித்தேன், நான் இப்படி இருந்தேன். அது மாதிரி உங்களுடைய பள்ளி பருவ காலகட்டங்கள் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் எதாக இருக்கா?
1: இப்படி சொல்கிற மாதிரி இல்லை, நான் வந்து ரொம்ப நினைவு நாள்னா, எனக்கு வந்து எங்கள் டீச்சர் வந்து எங்கள் ஏரியாவிலேயே இருந்தாங்க. நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் கண்டிப்பாக எங்கள் அம்மா, உங்கள் அப்பாலாம் டீச்சர் வந்து ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷாலாம் போவாங்க. எங்கள் அம்மாவே அவங்கள சைக்கிள் ரிக்ஷா நிப்பாட்டி இவன் என்ன பண்ணா, சேட்டை பண்ணாளா, அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுமே பார்த்தாங்க, ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவங்களும் நிப்பாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க.
0: சரி, பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள், ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது?
1: கல்லூரின்னு வச்சா என்னுடைய மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட்லேயே டைம் போயிடும். எங்கள் பீலான்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல் மேக்ஸிமம் எல்லா இன்சார்ஜுமே என்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்தினா கூட இன்சார்ஜ் கொடுப்பாங்க, அத்லெட் எல்லா இடத்துலப்பும் கொடுப்பாங்க, நான் நல்லா பார்த்துக்குவேன்.
0: சரி சரிங்கம்மா. இப்போ பள்ளி கல்லூரி நண்பர்கள்லாம் உங்களுக்கு இப்போ தொடர்பு இருக்காங்களா?
1: இப்போதைக்கு இல்லை, யாரும் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்.
0: சரி, இப்போ வந்து உங்களுடைய முதல் அப்பாயின்மெண்ட்டு, ஏன்னா ரயில்வேங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு துறை, இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறை. அந்த துறையில் என்னவா ஜாயின் பண்ணீங்க, எந்த ஊரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அந்த நினைவுகள் இருக்கா? அதுவும் குறிப்பாக வந்து முதல் நாள், இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு பள்ளி மாணவர், ஒரு கல்லூரி மாணவராக இருந்து ஒரு வேலைக்கு போகிறோம், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம், அந்த முதல் நாள் அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: நான் வந்து 28/9/1987 அப்பாயின்மெண்ட் ஆனோம். அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு எங்கன்னா திருச்சியில் இருக்கிற பொன்மலைன்ற ஒர்க் ஷாப்பில், ஒர்க் ஷாப்பும் ஸ்டோர்ஸும் சேர்ந்துருக்கு. அதில் ஸ்டோர்ஸில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறப்போ கிளாஸ் 4 அப்பாயின்மெண்ட்டாக தான் போனோம். பட் மேக்ஸிமம் பேசிக்கெலாம் கொண்டு போனாங்க. அப்போ வந்து 9:50 தான் ஹையர்ஸ், அதில் வந்து எங்களுக்கு 9:40 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து அங்கே போகிறப்போ ஸ்டோர்ஸ் நாங்கள் நினச்சோம் அரிசி பருப்பு அந்த மாதிரி, ஏன்னா எங்கள் ஏஜ் அந்த ஏஜ் அவ்வளோதானே, அந்த மாதிரி பண்ணி போகிறப்போ ஜாலியாக தான் போனோம். ஆனால் உள்ளே போனால் ஃபுல்லாக மெஷின்ஸ், பெரிய பெரிய ட்ரெயின்ஸோட ஸ்பேர்ஸ், அந்த என்ஜின்ஸ் எல்லாம் இருக்குமே. எங்களுக்கு இன்னும் ஸ்டோர்னு சொன்னாங்க, ஹவுஸ் எல்லாம் இங்கே ஸ்டாக் இருக்கும், அதை நம்ம சாப்பிடணும்.
0: சரி, முதல் யார் உங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனாங்களோ, யார் உங்களை கூப்பிட்டு
1: போய்விட்டா? எந்த பிள்ளைகளுக்குமே பேரண்ட்ஸ் வரல. எங்களுக்கு அங்கே உதயான்னு ஒரு கபடி பிளேயர் ஆல்ரெடி அங்கே இருந்தார் பொன்மலையில், அவர்கிட்ட தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களை நீ கைட் பண்ணிக்கணும், அவர் தான் எங்களை கூப்பிட்டு போனார்.
0: வெற்றி காலமாக வந்து 1987 வந்து

0: திருச்சி மாவட்டத்தில் வந்து பொன்மலையில் வந்து நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, கிளாஸ் ஃபோராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. அடுத்த கட்டம் உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி மாறிச்சு?
1: அடுத்த கட்டம் எங்களுக்கு வந்து அது கண்ணனூர் நேஷனல்ஸ் நடந்தது. அந்த கண்ணனூர் நேஷனல்ஸ் போய் தமிழ்நாடு டீம் வின் பண்ணோம். தமிழ்நாடுக்காண்டி தான் விளாண்டோம். தமிழ்நாடு டீம் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால ஆக்சுவலாக ரயில்வேல வந்து அந்த இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் தருவாங்க. அதில் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க.
0: என்ன ப்ரொமோஷன் வந்துச்சு?
1: கிளர்க்கு
0: கிளரிக்கல் கேடர். சரி, திருச்சியிலேருந்து இப்போ சென்னைக்கு ப்ரொமோஷனில் கிளர்க்காக போயிட்டீங்க. சரிம்மா, இதுக்கு இடையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நல்லா படிச்சிங்க, நல்ல கபடி பிளேயர், அரசு துறை ரயில்வே துறையில வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, ப்ரமோஷனே வாங்கிட்டீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை?
1: என்னுடைய திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா July 21, 1990 நடைபெற்றது. அது என்னுடைய திருமணம் வந்து கோவில்பட்டி, அதாவது எங்களோட மாப்பிள்ளை ஊரில் நடைபெறும். என்னுடைய கணவரின் பெயர் அழகராஜ். அவர் வந்து மதுரை கோர்ஸ் வயலா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஜேஇயாக ஒர்க் பண்ணார்.
0: சரிங்கம்மா, அதாவது நீங்கள் ரயில்வே துறையில் வேலை பார்த்துருக்கீங்க, சாரு மெஜரா கோர்ட்ஸில் வந்து ஜேஇயாக வேலை பார்த்துருக்காங்க. சரிங்கம்மா. சரி, இப்போ உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
1: எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் வந்து 1992 பிறந்தான். அவனுடைய பெயர் சபரி தீபக். அவர் வந்து பள்ளி படிப்பு நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லீ ஷாட்லியில் படித்தார். அப்புறம் தேர்ட்க்கு அப்புறம் ஃபுல்லாக மகாத்மாவில் படித்தார். திரும்பி 11th 12th வந்து லீ ஷாட்டில் வந்துட்டார். அதுக்கப்புறம் சாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜை முடிச்சுட்டு அவரோட மெரைன் இன்ஜினியரிங் வந்து மும்பை லோனாவாலால படிச்சார்.
0: அது ஒரே பையன் தான் உங்களுக்கு?
1: ஒரே பையன்
0: தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்பவே வந்து ஒரு சிறு குடும்பத்தோட நீங்க எப்போதும் முடிவு பண்ணிட்டீங்க, நல்லதுமா. சரி, அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். இப்ப நீங்க ஒரு ரயில்வே துறையில எம்ப்ளாயியா இருந்திருக்கீங்க, சாரு ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி வந்து ஃபேமிலி எப்படி கொண்டு போனீங்க? ஏன் கேக்கறனா, நீங்க சென்னையில வேலை பார்த்தா சொன்னீங்க, சாரு வந்து மதுரையில வேலை பார்த்திருக்காரு, எப்படி ஃபேமிலி எப்படி கொண்டு போனீங்க? அதுல நீங்க சந்திச்ச சவால்கள்
1: என்னென்ன? 1990 மேரேஜ் சொன்னேன் இல்லையா, 92 வரைக்கும் என் பையன் பிறந்து 1 இயர் வரைக்கும் நான் சென்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவனுடைய 2-1 வயசு முடிகிறப்பதான் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர்ல வாங்கிட்டு வந்தேன்.
0: எப்ப? 92 இல்லையா,
1: 94 மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன்.
0: சரிங்கம்மா, இப்ப வந்து உங்க கணவர் இப்ப வந்து ஒரே பையன் தான். சரி, இப்ப மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்க, மதுரையில என்ன வேலை பார்த்தீங்க?
1: மதுரையில எங்க டிவிஷனல் ஆஃபீஸ், மதுரை ரயில்வே டிவிஷனல் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணேன். அதுலயும் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்டே தான், பர்ச்சேஸ் சென்டர் செக்ஷன் தான்.
0: உங்களுக்கு மதுரையில எங்க வீடு இருந்துச்சு அப்ப?
1: எனக்கு மதுரை ரிசர்வ் லைன்ல தான்,
0: ரிசர்வ் சொந்த வீடு தான் உங்களுக்கு?
1: சொந்த வீடு தான்.
0: சரிம்மா, இப்ப ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் வந்து குடும்பம், ஒரே ஒரு பையன், ஏன்னா ரெண்டு பேர் வேலை பாக்குறதுனால எப்படி கொண்டு போனீங்க?
1: என்னோட அம்மா தான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அம்மாவும் அப்பாவும் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட தான் சேர்ந்து இருந்தோம். என்னோட சிஸ்டமே ரயில்வே தான், அவங்களுமே என்ன கூட கபடியில் விளையாண்டவங்க தான். அந்த சிஸ்டமே ரயில்வே தான், அவங்க அங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு.
0: அதாவது உங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் ரயில்வே வேலை பார்த்தாங்களா?
1: ஆமா, நானும் சிஸ்டரும் ரெண்டு பேருமே அதே சேம் டேட் அப்பாயின்மெண்ட். அவங்க என்னோட 6 இயர்ஸ் ஜூனியர்.
0: சரிங்கம்மா, 1987 உங்களுடைய ரயில்வே பயணம் தொடங்குச்சு. உங்களுடைய அடுத்த கிட்ட ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: நான் வந்து திருச்சி அப்பாயின்மெண்ட், டெக்ஸ்ட் சென்னை, சென்னையில இருந்து மதுரை, ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட்மே மதுரையில.
0: ஓ, ரிட்டையர்ட் ஆகறதுக்கு மதுரையில இருக்கீங்க. சரிம்மா, ரிட்டையர்ட் ஆகறப்ப என்னமா ரிட்டையர் ஆனீங்க?
1: ஆபீஸ் சூப்பிரண்டா இருந்துட்டேன்.
0: ஆபீஸ் சூப்பிரண்ட். சரி, எந்த வருஷம்?
1: 2021.
0: இப்பதான் ஒரு 5 வருஷம் ஆகுது. எந்த ஒரு அரசு ஊழியர்னாலும் கண்டிப்பா ரிட்டையர்மென்ட் ஒரு காலம் உண்டு. உங்களுடைய அந்த ரிட்டையர்மென்ட் காலம், அந்த ரிட்டையர்மென்ட் ஆன அன்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா சில பேர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, நம்ம இவ்வளவு வருஷம் ஓடிட்டே இருந்த ஒரு கால்கள் வந்து ஓய்வுக்கு வந்து ஒரு நாள் வந்துருது. எப்படி நீங்க அந்த நினைவுகள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா?
1: ஆக்சுவலா என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்போ கொரோனா பீரியட்.
0: ஆமா, உலகமே முடங்கி கிடந்துச்சு.
1: அதனால அந்த கொரோனான்றது ஞாபகம் மைண்ட்ல.
0: ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி எல்லாம் கொடுத்தாங்களா?
1: ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வந்து கொரோனா பீரியட்னால ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ணல, ஷார்ட்டா எங்க ஆபீஸ் ஸ்டாஃப், எங்க ஆபீசர் மட்டும் வச்சு நீட்டா முடிச்சிட்டாங்க.
0: சரிங்கம்மா, 2021 நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. இதுக்கடையில இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க வந்து ரயில்வேல வேலை பாக்குறப்ப பலதரப்பட்ட அதிகாரிகள், மக்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. உங்க ரயில்வே பணியில உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னா எதாம்மா சொல்லுவீங்க?
1: நான் வந்து ரயில்வே ஒர்க் பண்றப்ப ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டோட்டலா இன்சார்ஜா இருந்தேன். அப்ப வந்து இந்த கிளாஸ் 4 ஸ்டாஃப்ஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டு டியூட்டிக்கு வருவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ நான் அவங்களை கண்டிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எத்தனையோ பேர் அவங்களை திருத்தவும் செஞ்சிருக்கேன், குடிக்காம மாறவும் செஞ்சிருக்கேன்.
0: அப்படியே மாத்திருக்கீங்களா?
1: மாத்திருக்கேன்.
0: பெரிய வெற்றியுமா அதெல்லாம்?
1: அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து சமயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அம்மா இப்படி அடிச்சிட்டாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அவன் அடிச்சா நீ திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்கேன். அடுத்த நாள் வந்து அவங்களே ஓரளவுக்கு, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. அம்மா நீ செஞ்ச தப்பு தானே. அதுக்கப்புறம் அது மாதிரி திருந்தவங்களும் இருக்காங்க, எங்க கிளாஸ் 4 ஸ்டாஃப் திருந்தவங்க இருக்காங்க.
0: மதுவை விட்டுட்டு திருந்தி
1: திரும்ப நல்ல லைஃப் செட்டில் பண்ணி அவங்களுமே நல்ல ட்ரிச்சியில் இருக்காங்க.
0: ஆக வாழ்த்துக்கள், அது பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான பேர் வந்து அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க, நம்ம உண்டு வேலை உண்டுன்னு போகணுருப்போம். நீ அதை சில பேருக்கு அறிவுரை சொல்லி அவங்களை திருத்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நினைவுகள். ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களை நன்றி கண்டுபட்டிருப்பாங்க, மேடம் எனக்கு சொன்னாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷமா. சரிங்கம்மா, இப்போ உங்களுடைய பையனுடைய திருமண வாழ்க்கை, அப்போவே சொன்னீங்க பையன் வந்து மாத்த

0: படிச்சாரு அப்படிலாம் சொன்னீங்க, கல்லூரி படிப்புலாம் சொன்னீங்க, அவருடைய திருமணம், உங்களுடைய பேர குழந்தைகள்?
1: என் பையன் வந்து மெரைன் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷிப்பிங் போயிட்டு வந்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஷிப்பிங் போயிட்டு வந்தேமே என்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாரு, இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு.
0: காதல் கல்யாணமா?
1: ஆமாம்.
0: நீ ஒத்துக்கிட்டீங்க?
1: நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டபானாக இருந்தேன், அப்புறம் பார்த்தேன் சரி இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களோட காதல் எப்படி வந்துச்சுன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா டியூஷன் போனோம், 10th டியூஷன் போறப்போம் அப்படின்னா.
0: ஓ, 10th வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் இந்த லவ் அது
1: பார்த்துட்டு எக்ஸல். அப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தோம், சரின்னு ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு பேர் ஜபா அற்புதமணி, அவளும் MBA முடிச்சிருந்தா.
0: அவங்க எந்த ஊருக்காரங்க?
1: அவங்க மதுரை தான். நீ நம்ம வீட்டு ரிசோர்ட் லைன் அவங்க ஆத்திக்கலாம். சரி பார்த்தோம், மேரேஜ் பண்ணோம். அவங்களுக்கும் நல்ல முதல் வருஷமே நல்ல தம்பதியெல்லாம் இருந்தாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். உங்க பரந்த மனப்பான்மையை காட்டுதுங்கம்மா.

நிகழ்ச்சியில் இதுவரை ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:44. மீண்டும் நிகழும் நேர்களை மதுரை தினங்கள் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலிக்கிறக்கும் அடுத்த பாடல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். இதயம் நிறைந்த இன்னிசை மெட்டுக்களோடு மதுர தென்றல். தென்றல் காற்றாய் வருடி செல்ல வருகிறது. மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில்.

0: நேர்கள் கேட்டு ரசித்த மதுரத்தன்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதன் நேர்களே, நேரம் 9:30 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தீஸ்கண்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய அறிவை பெருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் நிகழ்வுகள் என்ன, எந்த வகையான அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அப்படின்ற பல அறிவியல் சார்ந்த தகவல்கள், அறிவியல் சார்ந்த வல்லுநர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று அறிவியல் சார்ந்த அனைத்து தகவல்களையும் வானொலி வாயிலாக உங்களுடைய கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நாம் பேசக்கூடிய விஷயம், அதாவது கண்ணுக்கு தெரிந்த அனைத்தும் பொருட்கள் அப்படின்றது மனிதர்களாகிய நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வந்து ஆங்கிலத்தில் நாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களும். ஆனால் இதை தாண்டி பல கோடி, பல கோடி உயிரினங்கள்

0: நம்மளை சுற்றி வாழ்ந்து வருகின்றன, நமக்குள்ளும் வாழ்ந்து வருகின்றன அப்படின்றது அறிவியல் கூறக்கூடிய உண்மை. அதற்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகள் இல்லைனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேள்விக்குரிய நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. அதில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவாங்க. நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னால் என்ன, இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னால் என்ன, நுண்ணுயிர் அப்படின்னா என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இன்றைக்கி நம்ம ஒரு நிலையத்துக்கு அந்த கேள்விகளை விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் மதுரை யாதவா கல்லூரியினுடைய நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் செந்தீஸ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: நுண்ணுயிர், அதாவது ஏதோ நுண்ணுயிர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஆனால் நீங்கள் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் சார்ந்த ஒரு HOD, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர் அப்படின்னா முதல்ல என்னன்றதை நேயர்களுக்கு விளக்கிறேங்க.
1: சார், நுண்ணுயிரே வந்து நம்ம சுற்றியுள்ள எல்லா இடத்திலையுமே நுண்ணுயிர் இருக்கின்றது. அந்த நுண்ணுயிரை கண்ணுக்கு தெரியாது, அது நுண்ணோக்கி மூலம் தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொன்னபடி நேக்கடை, அதாவது சாதாரண கண்ணில் நம்ம பார்க்கவே முடியாது. எங்கும் பரந்த நிலையில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, காற்றில் இருக்கலாம், தண்ணீரில் இருக்கலாம், உணவில் கூட இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் உங்கள் சட்டையில் கூட இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த நுண்ணுயிர் தான். நம்ம எப்படி வந்து காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம ஐசோலேட் பண்ண முடியும் என்று பார்த்தால், சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு நியூட்ரியன்ட் அகார் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா இருக்குது, அந்த மீடியா மூலம் தான் நாம் வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் நாங்கள் மீடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீடியாவில் வளரக்கூடிய அந்த பாக்டீரியாவை நாங்கள் இன்குபேட்டர் மூலம் வந்து அதை வளர்த்து திரும்ப அதை வந்து நாங்கள் மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணோக்கி மூலம் தான் அதை பார்க்க முடியும் என்று சொல்ல முடியும்.
0: இப்போ சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு
1: இன்குபேஷன் பீரியடு, அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய பெட்ரி பிளேட் அப்படின்னு ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் தான் நம்ம நியூட்ரின் நகரம் மீடியா போர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மீடியாவில் வந்து வரக்கூடிய மைக்ரான்ஸை கொண்டு போய் இன்வெர்டட் பொசிஷன் வைப்போம், அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த இன்குபேட்டர் அதில் வந்து வைத்து விடுவோம். சாதாரணமாக வந்து பலவிதமான நுண்ணுயிர்கள் வளர்ந்துருக்கும், அதை மறுபடியும் நமக்கு எந்த விதமான நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக கிராம் ஸ்டெய்னிங் என்ற ஒரு ஸ்டெயின் ரியாக்ஷனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நுண்ணுயிரை பற்றி தெரியும், அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா இல்லை அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்று சொல்ல முடியும். ஸோ இன்குபேட்டரில் வைக்கும்போது 37 டிகிரி கண்டிப்பாக நாங்கள் வைத்து விடுவோம், அதில் தான் வளரக்கூடியது, அந்த டெம்பரேச்சர் வளரக்கூடிய மைக்ரோஆன்சர் தான் நாங்கள் ஸ்டெயின் ரியாக்ஷன்ஸ் மூலம் பார்த்து இது கிராம் பாசிட்டிவ் இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு கூற முடியும்.
0: ஏன்னா அடிப்படையான ஒரு பாக்டீரியாலே சொல்லக்கூடியது, நீங்கள் சொல்லுங்க, கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது. இப்போ பாக்டீரியானாலே வந்து அதில் வந்து நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னென்னங்க சார்?
1: நன்மை செய்ய பாக்டீரியா என்று கூற வேண்டுமானால், உதாரணமாக தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் என்ற பாக்டீரியா இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பேக்கரியில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ரொட்டி பார்த்தோம்னா அதுலேயும் ஈஸ்ட் சக்கரோமைஸ் செர்விசி என்ற பாக்டீரியா நன்மை செய்ய பாக்டீரியா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஊறுகாயில் இருக்கக்கூடிய அசிட்டோபாக்டர் பியூட்டலிக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கிறது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஏற்படுத்தக்கூடிய ரூட் நாடல்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய பாக்டீரியா நன்மை செய்யக்கூடியதான்.
0: வேர் முடிச்சில்
1: ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா ரைசோபியம்.
0: இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து மனிதர்கள் நம்மளே எல்லாம் உற்பத்தி செஞ்சுக்கலாம், நம்மளே வந்து உணவுகள்லாம் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையான இந்த பாக்டீரியாக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தோசை மாவு கூட அது நொதித்தல் காரணமாக வரக்கூடிய, அதனால் பாக்டீரியா இல்லாமல் நம்ம வாழ முடியாதுன்றது ஒரு முதல் புரிதலாக இருக்கட்டும். ஆனால் நன்மை இருக்கு தீமை இருக்கு சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் பாக்டீரியா, அது மனிதர்களுக்கு என்னென்ன விஷயங்களை உருவாக்கும்?
1: ஒவ்வொரு விதமான பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அல்லது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோய்கள் பாக்டீரியா மட்டும் கிடையாது, வைரஸ் பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண் உயிர்களால் ஏற்படுகின்றன. இவை காற்று, நீர், உணவு, இரத்தம், கொசு, ஈ மற்றும் நேரடி தொடர்பு போன்ற பல வழிகளில் பரவுகின்றன. ஒரு விதமான பாக்டீரியா என்று பார்த்தால் பாக்டீரியாவை வந்து ஒரு செல்லாலான நுண்ணுயிரின்னு சொல்ல முடியும். இது தனியாகவும் வாழும், உணவும் எடுத்துக்கொள்ளவும் பெருகவும் முடியும். அனைத்து பாக்டீரியாவும் நோயை ஏற்படுத்துவதில்லை. குடலில் வாழும் சில பாக்டீரியாக்கள் உணவை செரிமான செய்யும் உதவுகின்றது. ஆனால் காசு நோய், டைபாய்டு, காலரா, நிமோனியா போன்ற நோய்களை சில பாக்டீரியாக்கள் மட்டுமே ஏற்படுத்துகின்றன. மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பல பாக்டீரியா நோய்களுக்கு பயனளிக்கின்றன. ஆனால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்த கூடவே கூடாது.

0: நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஆன்டிபயோட்டிக் அப்படின்ட்டு. அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க மூன்று விதமான விஷயங்கள். ஒன்று ஆன்டிபயோட்டிக், இன்னொன்று ஆன்டிசெப்டிக், இன்னொன்று ஆன்டிஸ்டாட்டிக். இது இதற்கான சரியான விளக்கம் என்னங்க சார்?
1: நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் நிறைந்த ஆன்டிபயோட்டிக் உள்ளன. ஆனால் மருத்துவ ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த ஆன்டிபயோட்டிக் சரியான விதத்தில் செயல்பட்டு நம்ம நோயை தீர்க்கும். இதே மாதிரி மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இந்நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அனைத்தும் ரெசிஸ்டண்டாக மாறிடும். ஆன்டி ஸ்டாட்டிக்னா நம்ம எடுக்கக்கூடிய சாதாரண விஷயமாக மேல் பரப்பு இருக்கக்கூடிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது ஆன்டிசெப்டிக் கிரீம் மருந்துகளை நம்ம பயன்படுத்தினால், அதாவது கிருமி நாசினி பயன்படுத்தும் போது முழுமையாக தோலில் இருக்கக்கூடிய இது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், அதாவது முழுமையாக கில் பண்ண முடியாது. அதை இன்வீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி மட்டும்தான் இந்த ஆன்டிசெப்டிக் கிரீமுக்கு இருக்குது.
0: கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த தொலைக்காட்சிகளோடு பார்க்கலாம். அதாவது இப்போ சில சோப்பு விளம்பரங்கள்லாம் வரும், அதில் வந்து முழுமையாக காமிக்க மாட்டாங்க, ஒரு ரவுண்டு போட்டு அந்த இடத்துல மட்டும் பாக்டீரியா நெளிரமே காமிப்பாங்க. அதாவது முழுமையாக கொல்ல முடியாது அப்படின்றத பாக்டீரியா அப்படின்னா நமக்கு நீர்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள், அந்த நீரில் வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது, அது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்கன்றாங்க. இந்த வடிகட்டி குடிங்கன்ற வார்த்தையை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், என்ன காரணத்தை எடுத்துக்கலாம்? இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதான் நம்ம செத்துருச்சு இல்லையா கொதிக்க வைக்கிறப்ப, எதுக்கு வடிகட்டி குடிக்க சொல்லணும் டாக்டர்?
1: உண்மையை சொன்னால் அதை வந்து நல்லா நம்ம குடிநீரை கண்டிப்பாக காய்ச்சி தான் குடிக்க வேண்டும். குடிநீரை காய்ச்சி குடிக்கும்போது எபோ 100 டிகிரி சென்டிகிரேட், அதாவது கொதிநிலை 100 டிகிரிக்கு மேலே கொதிக்க வைத்து சாப்பிடும்போது தான் அந்த நீரில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகள் கொல்லப்படும். நம்ம முதலில் சொல்லலாம், அசுத்தமான குடிநீரை பல ஆபத்தான தொற்று நோய்களுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கொதிக்க வைத்த அல்லது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சொன்னால் நீரில் பரவக்கூடிய அதாவது சிகல்லா என்பது ஒரு பாக்டீரியா, இது மனிதர்களுக்கு பரவும் ஒரு வகை கிருமி. இது குடலில் தொற்று ஏற்படுத்தி சிஜலாசிஸ் அல்லது கடுமையான வயிற்றுப்போக்கு பேசிலரி டிசன்ட்ரி நோயை உண்டாக்குகிறது. இந்த கிருமி பெரும்பாலும் மலத்திலிருந்து வாய்க்கு செல்லும் வழி மூலம் பரவுகிறது. அதாவது நோயாளியின் மலத்தால் மாசுபட்ட நீர் மற்றும் உணவு அல்லது கைகளை தொடுவது மூலம் மற்றவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படலாம். கண்டிப்பாக இந்த நம்ம அசுத்தமான குடிநீரை தவிர்க்க வேண்டும். குடிநீரை எப்பொழுதும் காய்ச்சி தான் குடிக்க வேண்டும். அந்த 100 டிகிரி தொட்டவுடன் தான் அந்த பாக்டீரியா வந்து கில்லாகும். அந்த குடிநீரை ஃபில்டர் பண்ணி, அதாவது காய்ச்சி குடிநீரை ஃபில்டர் பண்ணி தான் நீங்கள் அருந்த வேண்டும். இது தக்க ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய
0: பாக்டீரியான்றது நன்மை செய்யக்கூடியது இருக்கு, தீமை செய்யக்கூடியது இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா வீடுகள்லையுமே அலுவலகங்கள்லையுமே ஆர்ஓ வாட்டர் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இந்த நுண்ணுயிரியல் கூடாரங்களை வந்து யூவி சொல்லுவோம், லேமினர் ஏர் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து இந்த கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அப்பாரட்டஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இது வீடு வரைக்கும் வந்திருக்கு, இந்த அல்ட்ரா வயலட் மூலமாகவும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலமாகவும். இப்போ வந்து நம்ம கடையில் வந்து மினரல் வாட்டர் குடிக்கிறோம், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறோம், அந்த ஆர்ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த நுண்ணுயிர்களை எந்த அளவுக்கு கொள்ளுது, அதனோட ஃபங்க்ஷன் என்னடா?
1: ஆர்ஓ என்பது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லலாம். இப்போ நம்ம தண்ணீரை வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து ஆர்ஓ ஃபில்டர் இருக்க முடியாது. சாதாரணமாக நம்ம தண்ணியை வந்து காய்ச்சி தான் குடிக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. ஆர்ஓவில் ஃபில்டர் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ஃபில்டர்ஸ், அந்த ஃபில்டர்ஸ் மூலம் வந்து என்ன ஆகும்னா அதை அந்த இருக்கக்கூடிய கிருமிகளை அந்த கார்பனேட்டட் சார்கோல் வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலம் வந்து ஃபில்டர் ஆகி அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கார்பனேட் அப்சார்பன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்டர் மூலமே அப்சர்வ் ஆகி கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை பியூரிஃபை வாட்டரை மாறி தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலம் தான் அனுப்பும். அந்த மூலம் அனுப்புறதுனால சில விதமான நோய்களை பரப்பக்கூடிய அந்த ஜியாடிசிஸ் இந்த மாதிரி புரோட்டோசோவா ஒட்டுணியால் ஏற்படும் குடல் தொற்று நோய், இது வந்து மாசுபட்ட குடிநீர் மூலம் தான் வருகிறது. முக்கிய அறிகுறி பார்த்தீங்கன்னா இதுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், குமட்டல் மற்றும் உடல் எடை குறைதல் காணப்படும். அப்போ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சுத்தமான குடிநீரை அருந்ததற்காக நம்ம கண்டிப்பாக ஆர்ஓ வாட்டரை பயன்படுத்தலாம். அல்லது நம்ம வீட்டில் ஏற்றுக்கிற மாதிரி குடிநீரை காய்ச்சி குடித்தால் பல வகை நோயிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ளலாம்.
0: பாக்டீரியாவில் இத்தனை

0: விஷயங்கள் இருக்குது. இதற்கு நேர்மாறாக வைரஸ், அதாவது இப்போ நம்ம பாக்டீரியாவில் நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அறிவியல் உலகில் வைரஸ்ன்றது ஒரு குழுமான விஷயம், நஞ்சுன்னு அது சொல்லிடுறாங்க அந்த மொழியில். வைரஸ், வைரஸ்னால் என்ன, இது எப்படி பரவுது, மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன?
1: வைரஸ் என்பது பாக்டீரியாவிட மிக சிறிய நுண்ணுயிரியாகும். இது தனியாக உயிர் வாழ முடியாது. மனித உடலில் உயிருள்ள செல்களுக்குள் நுழைந்த பிறகே பெருகும். ஹெப்பாட்டிடிஸ் பி வைரஸ், எச்ஐவி போன்ற பல நோய்களுக்கு இந்த வைரஸுகளே காரணம். வைரஸ் நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யாது. சில வைரஸ் நோய்களை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. பாக்டீரியாக்கும் வைரஸுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா, பாக்டீரியா என்பது தனியாக வாழக்கூடிய உயிரினம். வைரஸ் உயிருள்ள செல்களுக்கு மட்டுமே பெருகும். ஆனால் வைரஸ் நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் பயனளிக்காது. வைரஸ் நோய்களை தடுப்பதில் தடுப்பூசி, சுத்தம் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு முறைகள் மூலமே பங்கு வகிக்கின்றன. எனவே நோய்க்கான காரணத்தை மருத்துவர் கண்டறிந்த பிறகே சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவர். உதாரணமாக நம்ம இந்த வைரஸ் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய்கள், ஒரு நோயாளி இருமும்போது, தும்மும்போது அல்லது சத்தமாக பேசும்போது மிக சிறிய உமிழ்நீர் துளிகளில் நோய்க்கிருமிகள் வெளியே வருகின்றன. காமன் கோல்டு, அதாவது சாதாரண சளி என்பது உலகில் மிகவும் பொதுவாக காணப்படும் வைரஸ் தொற்றாகும். இது பெரும்பாலும் ரினோ வைரஸ் என்ற வைரஸால் ஏற்படுகிறது.
0: இப்போ வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. இப்போ மனிதர்களை தாக்கக்கூடிய வைரஸஸ் என்னென்ன, விலங்குகளை தாக்குனா ரேபீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா அது விரிநாய் கடிலாம் இருக்கு இல்லையா. இப்போ மனிதர்களையே தாக்கக்கூடிய வைரஸ் என்னென்ன பொதுவாக மேஜராக இருக்குது?
1: மேஜராக இருக்கக்கூடியது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், சிக்கன் பாக்ஸ், இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னம்மை, இது வந்து வேரியஸலா ஜோஸ்டர் வைரஸ் மூலம் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இது மிகவும் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரவக்கூடிய நோயாகும். மற்றபடி அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தோலில் நீர் நிரம்பிய சிறிய கொப்பளங்கள், கடுமையான அரிப்பு, உடல் சோர்வு. இந்த நோய் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. தற்போது சின்னம்மைக்கான பாதுகாப்பான தடுப்பூசி கிடைக்கிறது. தடுப்பூசி எடுத்துக்கொள்வது மூலம் இந்த நோயை பெரும்பாலும் தடுக்க முடியும். அடுத்ததாக இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது ஒரு தொற்று நோயாகும். சாதாரண சளியை விட இது சற்று தீவிரமாக இருக்கும். திடீர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைவலி, கடும் சோர்வு. இந்த நோய் கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம், முதியவர்களுக்கு வரலாம், சிறிய குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கும் இந்த அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆண்டுதோறும் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போடுவது மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது.
0: ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த ஹெச்பிசி இதெல்லாம் வேக்சின்லாம் போட்டு நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா வைரஸ்னாலே வந்து மனிதர்களுடைய ஒரு
1: வாழக்கூடிய
0: சொல்ற மாதிரி ஒரு உயிரில் தான் இருக்கும். பாராசைட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அது அப்படின்னா என்ன? இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த டீனியா சம்மந்தமான அந்த புழுக்கள் இதெல்லாமே ஒட்டுண்ணிகள் சொல்கிறாங்க இல்லையா, இது மனிதர்கள்ட்ட என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? பொதுவாக பாராசைட் இந்த ஒட்டுண்ணிகள்லாம் என்ன
1: என்ன? இதை வந்து இங்கே ஆங்கிலத்திலிருந்து புரோட்டோசோவா, அதாவது ஒட்டுணி. இதுக்கு உதாரணமாக இரண்டு உதாரணத்தை கூறுகிறேன். ஜியார்டியா லாம்பிலியா என்ற புரோட்டோசோவா என்பது குடல் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட குடிநீர், உணவு மற்றும் மலம் வாய் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறிகளாக பார்த்தால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் மற்றும் உடல் எடை குறைதல் காணப்படும். இதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் பார்த்தோம்னா மெட்ரோனிடசோல், டினிடசோல் போன்ற மருந்துகள் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு சுத்தமான குடிநீர் அருந்துதல் மற்றும் தனிநபர் சுகாதாரத்தை பேணுதல் மூலம் இந்த நோயை தடுக்கலாம். அடுத்ததாக அமீபாசிஸ் என்ற நோய் என்பது என்டோவிபா ஹிஸ்டோலைட்டிகா என்ற புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால் ஏற்படும் குடல் தொற்று நோயாகும். இதுவும் மாசுபட்ட குடிநீர் மற்றும் மலம் வாய் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா இரத்தம் மற்றும் சளியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் எடை குறைதல் காணப்படும். சிலருக்கு லிவர் அப்சஸ், அதாவது கல்லீரல் புண் போன்ற சிக்கல்கள் ஏற்படுத்தலாம். மலம் பரிசோதனை மற்றும் பிற ஆய்வுகள் மூலம் நோயை கண்டறியலாம். இதுக்கு இந்த மருத்துவ சிகிச்சைக்கு மெட்ரோனிடசோல் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளலாம். பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான உணவு மற்றும் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் மூலம் இந்த நோயை தடுக்கலாம்.
0: இப்போ டைஃபாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பரவலாக வந்து ஒரு டைஃபாய்ட் இருக்குது. அதாவது உணவு சார்ந்த தொழிற்சாலைகளில் ஒருவருக்கு டைஃபாய்ட் நோய் இருந்துச்சுன்னா அவரை வந்து உடனே எராடிகேட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த டைஃப்

0: டைஃபாய்டு நோயை உருவாக்கக்கூடிய கிருமியின் பெயர் என்ன? அந்த கிருமியோட குணாதிசயம் பொதுவாக என்ன?
1: பொதுவாக இதை ஆங்கிலத்தில் வந்து சால்மொல்லா, டைஃபாய்டு காஸ் பண்ணக்கூடிய ஒரு கிருமி வந்து சால்மொல்லா டைஃபி. இது ஒரு பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நீர்வழி மற்றும் உணவு வழி பரவும் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட குடிநீர், மாசுபட்ட உணவு அல்லது நோயாளி அல்லது கிருமி தாங்கி மூலம் பரவக்கூடியது. கிருமி வாய்வழியாக உடலுக்குள் நுழைகிறது. சிறு குடலில் பெருகி குடல் சுவரை ஊடுருவி இரத்தத்தில் பரவுகிறது. கல்லீரல், ஸ்பிளீன், எலும்பு மஜ்ஜை போன்ற உறுப்புகளை பாதிக்கிறது. இதனால் நீடித்த காய்ச்சல் மற்றும் உடல் முழுவதும் தொற்று ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியாவோட குணாதிசயம் பார்த்தோம்னா, இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, குச்சி வடிவ அதாவது ராட் ஷேப் சொல்லுவோம். இது வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பாக்டீரியா, மொட்டைல் பாக்டீரியான்னு
0: சொல்லுவாங்க. அடுத்ததாக அதிகமாக அரசு மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த கொசுக்கடி, மலேரியா அப்படின்றது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கொசு வந்து அது வந்து ஒரு வெக்டார், அது வந்து ஒரு ஊடகமாக தான் செயல்படுது. கொசுக்கடி மூலமாக அந்த நோய் பரவுவதற்கான அடிப்படையான காரணம் நுண்ணுயிர் அப்படின்றாங்க. அந்த நுண்ணுயிர் என்னென்ன வகைகள், அந்த கொசுவை ஏன் அது தேர்ந்தெடுக்குது, கொசுக்குள்ள அந்த நுண்ணுயிரினுடைய அந்த லைஃப் சைக்கிள் எப்படி அமையுது, இந்த நோயை உருவாக்கக்கூடிய தன்மையை இந்த கொசுக்கிட்ட எப்படி ஏற்படுத்துது இந்த நுண்ணுயிர்?
1: கொசுக்கள் உலகளவில் பல உயிர் இழப்புகளுக்கு காரணமாக உள்ளது. குறிப்பாக ஏடிஸ் கொசு டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவை பரப்புகிறது. அனஃபிலஸ் கொசு மலேரியாவை பரப்புகிறது. கொசுக்கள் கடிக்கும்போது கிருமிகள் மனித உடலுக்கு நுழைந்து நோயை ஏற்படுத்துகின்றது. வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொசு வலை, கொசு விரட்டி மற்றும் முழுக்கை ஆடைகளை பயன்படுத்துவது நல்லது பாதுகாப்பு. இந்த டெங்கு என்பது வைரஸால் ஏற்படும் தொற்று நோயாகும். இது ஏடிஸ் எஜிப்டி கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல் மற்றும் மூட்டு வலி, தோளில் சிவப்பு புள்ளிகள் ஆகியவை முக்கிய அறிகுறிகள். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாமல் இருப்பது, கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது டெங்குவை தடுக்கும் சிறந்த வழி.
0: இப்போ இந்த கொசு கடின்றது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி ஏடிஸ் எஜிப்டி, அதே மாதிரி
1: மலேரியா,
0: மலேரியா இதெல்லாம் அனஃபிலஸ் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்குள்ள அந்த ஒரு சைக்கிள் இருக்கும். மலேரியான்றது மனிதர்களுக்கு ஏற்படுத்தி உள்ள அந்த பாராசிட் உள்ள நுழைஞ்ச உடனே எத்தனை காலம் எடுக்கும், உடலுக்குள்ள போய் அந்த பாராசிட் பண்ணக்கூடிய வேலை என்ன பொதுவாக?
1: இப்போ மலேரியா பற்றி பார்க்க வேண்டுமானால், இது அனஃபிலஸ், இது பெண் கொசுவின் மூலம் பரவும் நோயாகும். இதற்கு பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி காரணமாகும். இந்த பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி குளிருடன் கூடிய காய்ச்சல் மற்றும் நடுக்கம், அதிக வேர்வை, தலைவலி, உடல் சோர்வு போன்ற முக்கிய அறிகுறியை கொடுக்கிறது. இதை தடுக்க வேண்டுமானால் வீட்டை சுற்றியுள்ள நீர் தேக்கங்களை அகற்ற வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நம்ம தேங்காய் சிரட்டைகள்
0: நீர் தேங்க
1: விடாமல் இந்த அனஃபிலஸை வந்து தடுக்கலாம். குறிப்பாக வந்து இந்த அனஃபிலஸ் வந்து நம்மளை கடித்தவுடனே வராது. கண்டிப்பாக இந்த ஏற்கனவே வந்து நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது கடித்த அந்த இரத்தத்தை கொண்டு வந்து இன்னொரு நபர் மீது வந்து கடிக்கும்போது தான் அந்த அனஃபிலஸ், அந்த மஸ்கிட்டோ, அந்த கொசு வந்து இந்த மலேரியா வந்து பரப்புது.
0: இப்போ வந்து கொசு மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் சொல்லியிருக்கீங்க, மலேரியா, டெங்கு அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் வந்து ஒரு பரவலாக வந்து ஏதாச்சும் ஒரு டீ குட்டிச்சினாலும் ஜீனி சிந்திச்சினாலும் ஈ எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈ கூட்டமாக வரும். ஆனால் அது ஈ அது பாட்டுக்கு வந்துட்டு தானே போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஈ மூலமாகவும் நோய்கள் பரவுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன வகையான நுண்ணுயிர்கள் மூலமா இந்த ஈ மூலமா பரவுது?
1: ஈக்கள் குப்பை, கழிவுநீர் மற்றும் அசுத்தமான இடங்களில் அமர்ந்த பின்னர் உணவின் மீது அமரும் போது கிருமிகளை உணவிற்கு மாற்றுகிறது. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, குடல் தொற்று நோய் பரவலாம். உணவை எப்போதுமே மூடி வைக்க வேண்டும். குப்பைகளை சரியாக அகற்ற வேண்டும். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது ஈக்களின் பெருக்கத்தை குறைக்கும். நேரடி தொடர்பு மூலம் தொற்று நோய்கள் பரவுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உண்மையினு சொல்லம்னா அது ஆம் தான் சொல்ல வேண்டும். நோயாளியுடன் கை குலுக்குதல், அணைத்து கொள்ளுதல், தோல் தொடர்பு, அவருடைய துண்டு, சீப்பு, உடைகள் போன்றவற்றை பகிர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் சில நோய்கள் பரவலாம். சிரங்கு, பூஞ்சை தொற்று, சிக்கன் பாக்ஸ் போன்றவை இவ்வாறு பரவக்கூடியவை. தனிப்பட்ட பொருட்களை பகிராமல் இருப்பது, கைகளை அடிக்கடி கழுவுவது, இது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது.
0: இப்போ வந்து பாக்டீரியா அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்னு சொல்லிட்டு, வைரஸ் அப்படின்னா அது வந்து தீமை மட்டும்தான் செய்யும், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படும்.

0: கூடிய ஒரு நுண்ணுயிரி. பாரசைட்ன்றது ஒரு ஒட்டி உயிர் வாழும், ஆனால் அதுவும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அதிகமாக இன்னொன்று சொல்லப்பட்டோம்னா பூஞ்சைகள், ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதனால எதுவும் வியாதிகள், நன்மைகள் இருக்குது, ரெண்டுமே இருக்குது.
1: ஆமாம், பூஞ்சை என்பது குளோரோஃபில் இல்லாத யூகேரியோடிக் நுண்ணுயிரி. இவை இயற்கையிலும் மருத்துவத்திலும் தொழில்துறையிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மருத்துவத்தில் முக்கியத்துவம் என்று பார்த்தால் பென்சிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பூஞ்சைகளிலிருந்து பெறப்படுகின்றன. சில பூஞ்சைகள் மனிதர்களில், அதாவது கேண்டியாசிஸ் ஆஸ்பரஜிலியாசிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது. உணவு தொழில் இந்த மாதிரி ஃபங்கஸ் அதாவது ஈஸ்ட் ரொட்டி கேக் மற்றும் மதுபானங்களை தயாரிக்க பயன்படுகிறது. சில பூஞ்சைகள் சீஸ் தயாரிப்பில் பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் என்று பார்த்தால் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சிதைத்து மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன, அதாவது டீகாம்போசிஷன் என்று கூறுவார்கள். ஊட்டச்சத்துக்களை இயற்கை சுழற்சியில் மீண்டும் சேர்க்க உதவுகின்றன. தொழில்துறை பயன்பாடு என்று பார்த்தால் சிட்ரிக் அமிலம் அதாவது என்சைம்ஸ், வைட்டமின்கள் போன்றவை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபங்கஸ் இருக்கின்றது. மைக்கோரைசா மூலம் தாவரங்கள் நீர் மற்றும் கனிமச்சத்துக்களை உறிஞ்சு உதவுகின்றன. சில பூஞ்சைகள் பயிர் நோய்களை ஏற்படுத்தி மகசூலை குறைக்கின்றன. ஸோ பூஞ்சை மனித வாழ்க்கையிலும் நன்மை மற்றும் தீமை ஆகிய இரு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. ஆனால் மருத்துவ மற்றும் உணவு, தொழில், சுற்றுச்சூழல் மற்றும் ஆகிய துறைகளில் அவற்றின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இந்த பூஞ்சைகள் அமைகிறது.
0: இப்போ சமீப காலமாக வந்து இப்போ நுண்ணுயிரியல் துறையை பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்ற அட்வான்ஸ்டு லெவல் வந்துக்கிட்டு இருக்குங்க சார். இப்போ அதில் வந்து இப்போ சமீபமாக எந்தெந்த வகையான ஒரு உயர்தரமான மரபணு சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்பான நுண்ணுயிரில் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் என்னென்ன போய்கிட்டு இருக்குது, அது இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்கள் என்னென்ன இருக்குது இந்த நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி சம்பந்தமான இடங்கள் சார்?
1: அதாவது ஆங்கிலத்தில் பயோடெக்னாலஜி சொல்வாருங்கள், தமிழில் வந்து உயிர் தொழில்நுட்பம். அதாவது உயிர் தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள் அவற்றின் செல்கள் அல்லது உயிரியல் மூலக்கூறுகளை பயன்படுத்தி மனித நலனுக்கு பயன்படும் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் ஆகும். உயிர் தொழில்நுட்பத்தின் அதாவது பயோடெக்னாலஜியின் மருத்துவத்துறையில் ஆற்றிய பங்கு இன்சுலின், தடுப்பூசிகள், ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபயோட்டிக் தயாரிக்க பயன்படுகிறது. மரபணு நோய்களை கண்டறிய மற்றும் சிகிச்சை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை துறையில் பார்த்தோமானால் அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி எதிர்ப்பு பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. வறட்சி தாங்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கழிவுகளை நுண்ணுயிரின் மூலம் சிதைத்து சுற்றுச்சூழலை சுத்தப்படுகிறது, அதாவது பயோ ரெமிடேஷன் என்று கூறப்படும். கழிவு நீர் சுத்திகரிப்பிலும் பயோடெக்னாலஜி பயன்படுகிறது. தொழில்துறையில் பயோடெக்னாலஜியில் பங்கு என்று பார்த்தால் என்சைம், பயோஃபியல் அதாவது உயிரி எரிபொருள், கரிம அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் தயாரிக்க பயன்படுகிறது. நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சையின் முன்னேற்றம் என்று பயோடெக்னாலஜி துறையில் பல விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேம்பாடு புதிய தொழில்துறை தயாரிப்புகள் உருவாக்குகிறது. உயிர் தொழில்நுட்பம் மருத்துவம், வேளாண்மை, உணவு தொழில் தொழில்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது மனித வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதிலும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் இது ஒரு முக்கிய அறிவியல் துறையில் சார்ந்தவை, அதாவது பயோடெக்னாலஜி.
0: ஓகே சார், இப்போ பாக்டீரியா என்னென்னு சொல்லியிருக்கிறீங்க, வைரஸ்னு என்னென்னு சொல்லிட்டீங்க, ஃபங்கஸ், பாராசிட் எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு பரவலான ஒரு அடிப்படையான ஒரு புரிதலாகவும் நமக்கு இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம். சொல்லுவாங்க பொதுவாக, அதாவது மண் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கேள்வியோடு சொல்லுவாங்க, மண்ணுக்கு வந்து அது வந்து அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆனால் அறிவியல் சொல்லுது மண்ணை அறியக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு விதையை நீங்கள் வந்து போடுறப்ப அந்த விதையை முளைப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் அந்த மண் சத்துக்கள் வாயிலாகவும் நுண்ணுயிர் வாயிலாகவும் கொடுக்குது. ஆனால் மக்கி போகிற விஷயங்களை மக்க வச்சிருது. அப்போ அதை சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நம்மை போன்றே தாவரங்களுக்கும் இருக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மட்டும் உயிர்கள் கிடையாது, நம்மை சுற்றி பல நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்களில் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கான பல்வேறு தடுப்பு முறைகள் இருக்குது, அதாவது இன்க்ளூடிங் வேக்சினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நுண்ணுயிர்கள் தான் உலகத்தில் பன்மடங்கு பெருகி இருக்குது, அதை நம்ம வந்து கணக்கிலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விரலில் பார்த்தோம்னாலே வந்து பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல மைக்ரோஸ்கோப்பிக் வச்சு பார்த்தா தான் அது தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒரு பல்வேறு மாணவர்கள்கிட்ட இந்த நுண்ணுயிர்கள் சம்மந்தமாக பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்குது.

0: இன்னும் இதை சார்ந்த ஆராய்ச்சிகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அது பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கு. மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது நுண்ணுயிர்கள் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்மளும் இயங்குகிறோம். அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்மளை பாதுகாத்துக்கிறது, சுற்றுச்சூழலை எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்கலாம். நுண்ணுயிரியல் சார்ந்த உங்களுடைய இந்த அனைத்து விதமான விளக்கங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்.
1: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை உலகை ஆளும் நுண்ணுயிர்கள், மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தீஸ்கண்ணன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 10 மணி, ஆகாஷவாணி மதுரை. மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்க இருக்கின்றோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் நட்சத்திரம் எம் ராஜா அவர்கள். முதல் பாடல்

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: சரியான பதில் சொல்லி இருந்தாலோ இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை

0: பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, ஃபேஸ்புக்ல மட்டுமா?
0: இல்ல இல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களை நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக ஜிக்கி அவர்களின் குரலில் வெளியான பாடல்களை கேட்க இருக்கின்றோம். இந்த ஒரு 20 நிமிடம் ஒலிக்கிறதுக்கு முதல் பாடல்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில். நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சகாண்ட 1948 பாதிரபத மாதம் 11 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 நாள் புதன்கிழமை. நாள் ஒரு குரல் 373 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெலிஞ்சலாக 6:10 இணைத்தனும் நிலவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், கொய் மலர்கள் சாகுபடி தகவல்கள் வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். 7 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் சி கிருத்திகா தேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 உலக தென்னை தின சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக. 8:30 மதுரத்தன்றல். நாளை காலை 9:00 அரங்கிசை சென்னைஞ்சலாக. இதில் டிவி சங்கர் நாராயண் அவர்களின் பாட்டு மற்றும் குழுவினர். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தன்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக. 12:10 இசை மேடல், இதில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக. 1:10 என்னுயிர்

பகுதி. இதில் வாங்க பேசலாம் பகுதியில் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் குறித்து ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் கண்களை பாதுகாப்போம் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக பகுதியில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் குறித்து வாட்டர் கலரிங் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம். இதில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு இனிதை நிறைவு பெற்று மாலை 5:27 குரலமுதம் 373 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக 5:30 மதுரை தினழல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சல், 6:40 மதுரை தினழல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 7:15 பண்ணை செய்தி ஆகாஷ்வாணி மதுரை. மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை 7:30 மண்ணும் மணியும். இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி விவசாயி பி.எஸ். பாலமுருகன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக, 8:50 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. இதில் தாதாபாய் நவ்ரோஜி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் தெப்பகுளம் தியாகராசர் கல்லூரி மாணவி அனிதா அவர்கள். ஆசிரியர் தின உரை வழங்குகிறார் மாணவி ஜமுனா ராணி அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்து டெல்லிஞ்சல், 9:30 அரங்கிசை. இதில் காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, சதீஷ்குமார் அவர்களின் வயலின் இசை, மனோஜ் சிவா அவர்களின் மிருதங்கம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:50 ஆங்கிலத்தில் செய்து டெல்லிஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை. மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் நாளை வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் நேரம் இரவு 11:04:37. நாம் அடுத்ததாக கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.